தருகிடத்தோம்.

0: நாம் காதல் கொண்டார் நமக்கவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை.
1: ஒரு தலை காதலால் யாது பயன்?
2: What good can my beloved do for me if he does not reciprocate the love I have for him?
0: வீழ்வாரின் இன்சொற் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல்.
1: காதலருக்கு அன்பில்லை எனினும் அவர் புகழ் கேட்பதே எமக்கு இனிமை.
2: No one has a heavier heart than a woman who must live without the words of her beloved.
0: விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி.
1: பிரிந்து சென்றவரை காணும் வரை நிலவே நீ மறையாதே.
2: Do not go away, O pleasant moon, until my eyes again see my beloved who has gone away

டார்லிங், ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. வித் யூ எவ்ரிதிங் ஃபீல்ஸ் நியூ. So new that I can't bear the thought of losing you. I swear.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: வாடே, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க, லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: உன்னடியேடா, தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: பாடுதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா என்ன தக்கிலிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு
2: மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணியெங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேமதுரு தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்யும் அமெரிக்க தமிழ் வானொலி. தன்னேர் இல்லாத தமிழின் புகழ் பரப்பும் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

சுத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலிகளின் ஊடாக.

0: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்னன்னு?
0: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
1: ஆகணும்டா, ஆகணும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலேயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல.
1: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
0: நீங்க ரொம்ப ராசியா.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன அருவாள தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க?
2: அருவாளா போடா, கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்ன்னு எட விடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான்.
1: இப்ப என்ன சொல்றீங்க நீங்க?
2: அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க.
1: உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே,
2: கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறான்.

0: முதலை கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டா.
1: என்னடாங்க சத்தம்,
2: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியும் வரம தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா இந்த கலவரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலத்தை மீட்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சட்டம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே செயலால் அந்த சட்டத்தை உண்டாக்கி தடுக்கண்டா.

0: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
1: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
2: Talking without knowledge is like playing chess without a board.
0: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
1: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
2: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
0: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
1: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
2: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted clay doll.

0: அமருங்கள் அமருங்கள். என்னடா நிச்சா நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய், வா உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்?
1: இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், எங்க நாட்டில இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விக்க இங்க வராங்க, அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும்.
2: இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி?
0: அது என்ன, சோமபானமா நாட்டு சரக்கா?
1: அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான்.
0: ஓ,

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அந்து ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்த பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மெட்டுக்கள் புதுசை இலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: என்ன சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இதுவரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்கதான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போகும். இன்னைக்கு நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் டிஷ் தான் கொண்டிருக்கிறேன், அமெரிக்கன் டிஷ் கொண்டிருக்கிறேன். இது வந்து என் மகள் வந்து முதல் நான் என் மகள் செய்தது தான் நான் சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் என் மதர்ஸ் டேக்கு அவட்ட ஸ்பெஷல் என்று சொல்லி அதை பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் செய்து தந்தவா. அனைவனாக அதை பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் நீங்கள் சாப்பிட்றாங்க. அந்த பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் அதை அவள் செய்து தந்தவ. ஆனால் நான் வந்து இதை டின்னருக்கு மறுக்கிறேன். நான் என்னென்னு சொன்னால் ஹெவியாக இருக்காது, ஒரு நைஸான பிரேக்ஃபாஸ்ட் இந்த டின்னராக இருக்கும். ஆனால் மகள் முதல் செய்து தரக்குள்ள எனக்கு அது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு அந்த அதுக்குள்ள போட்டு செய்கிற சீஸ் அதுகளெல்லாம் போட்டு செய்து மேலே ஷ்ரிம்பும் போட்டு தந்தால் இப்போ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த டேஸ்ட்டை மறக்க முடியாது. இப்போ நான் வந்து இது அப்படி இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கே இல்லை. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கு அந்த டிஷ்ஷை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதாவது கிரிட்ஸ் வித் ஷ்ரிம்ப் அண்ட் ஷ்ரிம்ப் வந்து டாப்பிங்காக போடுறதில்ல. அந்த கிரிட்ஸ்ன்றது வந்து கோன் மீல். அது வந்து கண்டெய்னர்ஸுக்கில் கிரிட்ஸ்ன்ற பேர்லேயும் விற்கிது, கோன் மீலாகவும் நீங்கள் வாங்கலாம். அது எதந்தானே வாங்குங்க. அது டின் கண்டெய்னர்ஸில் விற்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பாக்ஸுகள்லேயும் விற்கிது. இனி அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் அது வாங்கலாம். இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கும்போதுன்னு சொன்னால் சீஸ் ஆட் பண்ணுறது. நாங்கள் இருந்துட்டு சாப்பிடக்கல இந்த சீஸ் எல்லாம் அவங்களை விடாமல் போய்க்கல. எங்களுக்கு நிறைய கால்சியம், அந்த பாலில் இருக்கிற எல்லா சத்தும் அதில் இருக்குமே, என்ன ஃபுல்லான சத்துக்கள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒன்ஸ் இன் அ வைல் நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் இப்போ அந்த ஃபேட்டுகள் எல்லாம் முறிக்கிறதுக்கு அதுக்குள்ள கார்லிக் எல்லாம் ஆட் பண்ணினோம்னு சொன்னால் அரவாசு எங்களுக்கு போயிடும். அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா வாக் பண்ணினோம்னு நடந்தோம்னு சொன்னால், மற்றது வீட்டில் வேலைகள் செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது ஹெல்த்தியான சாப்பாடு தான். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துடத்துலேயே நாங்கள் அசையாமல் கொள்ளாமல் வேலை செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நாங்கள் பத்திரமாக வச்சுருந்தோம் அது அவ்வளவும் ஃபேட்டாக மாறி எங்களுக்கு உலகத்தில் உள்ளாத வியாதியெல்லாம் எங்களுக்கு தரும். அதால் இப்படியான சாப்பாடுகளும் எங்களுக்கு உண்மையில் நல்ல வயிற்றுக்கள்லாம் ஒரு பிரச்சனையுமே வராது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் என்ன இந்த சாப்பாடு, நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடாக இருக்கும். இவன் பிள்ளைகள் நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் எப்படி செய்கிறன்றதையும் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கிரிட்ஸோ அல்லது கோன்மீலோ வாங்கினீங்கன்னு சொன்னால் 1 கப் அந்த கோன்மீல், எல்லோ கோன்மீலும் இருக்குது ஒயிட் கோன்மீலும் இருக்குது கடையில், நீங்கள் அதை வாங்கலாம். வாங்கிட்டு அல்லாட்டி கிரிட்ஸ்ண்டே பாருங்க இருக்கும். இந்த கோன்மீலை நீங்கள் ஒரு கப் எடுத்தீங்கண்டா அதை எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3 கப் லிக்விட் வேணும். இதை குக் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 கப் லிக்விட் தேவை. அது வந்து நீங்கள் தண்ணியில் சமைக்காமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த அதாவது இந்த புரோத்னு சொல்லுவாங்க, சிக்கன் புரோத் அல்லது நீங்கள் பீஃப் சாப்பிட்றதா இருந்தால் பீஃப் புரோத், டர்க்கி புரோத், அது அப்படி இருக்குது கடைகளில் நீங்கள் வாங்கலாம், புரோத்தாகவே வாங்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த புரோத்துகள் நீங்கள் இந்த சிக்கன் போனுகள், மாட்டு போனு அதுகளை வச்சு இந்த கேரட்ஸ், ஆனியன், கார்லிக்கெல்லாம் போட்டு நீங்கள் அவிச்சு, டொமேட்டோஸ் எல்லாம் போட்டு அவிச்சு எடுக்கிற அந்த ஸ்டாக், அந்த தண்ணி வந்து 2 கப் எடுத்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் கடையில் சிக்கன் ஸ்டாக்கன்னே வாங்கலாம், அது சிக்கன் புரோத் அல்லது சிக்கன் ஸ்டாக்கன்னு விற்கும். அந்த கிரிட்ஸ் வந்து 1 கப், இந்த புரோத் வந்து 2 கப். நீங்கள் பால், இதுக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு பால் அல்லது பட்டர் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் பட்டர் மில்க் போடலாம். பட்டர் மில்க் வந்து நல்லா ஹெல்த்தி, அது நல்ல அது எங்களுக்கு. அது என்ன, பட்டர் மில்க் வந்து எங்களோட மோர் தான் என்ன. அப்போ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ரெண்டும் யூஸ் பண்ணி செய்திருக்கிறேன், ரெண்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் மில்க் வந்து மோ டெலிஷியஸாக இருக்கும், எனக்கு கூடுதல் சுவையை தரும் உங்களுக்கு. அடுத்து ஒரு வெங்காயம், பம்பாய் வெங்காயம் ஒன்று, அரை கப் பாமிஜான் சீஸ், இந்த கிரேட்டட் பாமிஜான் சீஸ், அரை கப் செடர் சீஸ், குவார்டர் டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு வந்து அது சீஸ்லேயும் இருக்குது, அந்த ரெண்டு சீஸ்லேயும் இருக்கிறபடியால் நீங்கள் பார்த்து தான் போடணும். சம்டைம்ஸ் நீங்கள் வாங்கக்கில் இந்த ஸ்டக்குலேயும் வந்து இந்த உப்பு இருக்கும். அப்போ கூடுதலான உப்பு இதுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சரியான கவனமாக நீங்கள் இதை குக் பண்ணணும். இது கிரிட்ஸ் செய்கிறதுக்கு. இதுக்கு மேலே போடுற டாப்பிங் செய்கிறதுக்கு ரால், நல்ல பெரிய ராலாக வாங்குங்கோ, இல்லாட்டி மீடியம் சைஸ் இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன ரால் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. அது ஒரு 25 30 ரால் வேணும், அது நீங்கள் எடுக்கிற எண்ணிக்கையை பொறுத்தது. மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, நல்லா மின்ஸ் பண்ணின கார்லிக், அதாவது உள்ளி, உள்ளி வந்து நல்லா மின்ஸ் பண்ணியிருக்கணும், அதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன்

1 and a half teaspoon, butter 10 tablespoon, நல்ல ஃபைனாக chop பண்ண parsley leaf. இப்போ இந்த சிலண்ட்ரோ மாதிரி, அதாவது இந்த என்ன சொல்கிற மல்லி இலை மாதிரியே ஒரு ஒரு லீஃப் ஒன்று விற்குது. ஆனால் அது மல்லியில் வந்து நல்ல மெல்லிசாக இருக்கும், இது பாஸ்லியான திக்கான இலையாக இருக்கும். அது சிலண்ட்ரோ இல்லை, அந்த பாஸ்லி லீஃப் வந்து ஃபைன் சப் பண்ணினது 1 tablespoon. இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த கிரிட்ஸை செய்வோம். கிரிட்ஸுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே ஆலிவ் ஆயில், இதுக்கு நான் சொல்லலை ஆலிவ் ஆயிலை, ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விடுங்கோ இந்த கிரிட்ஸுக்கு. பிரிம்பாக விட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகினோடனே வெங்காயத்தை, சப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் உங்களுக்கு அந்த கேரமலைஸ் பண்ணுற பதம், அதாவது ஒரு கோல்டன் அந்த கண்ணாடி பதம் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து வர மாதிரி வேற தொடங்குற நேரம் நீங்கள் இந்த லிக்யூட்டை போடணும். அதாவது அந்த ஸ்டாக்கை போடுங்க, அந்த ப்ரோத்தை அதை போடுங்க. போட்டுட்டு அது கொதிக்கட்டும். அது கொதிச்சு வரக்கில் இந்த கொஞ்சம் கொதித்து வர போகிற நேரம், சூடாகி வர நேரம் நீங்கள் இந்த கிரிட்ஸையும், அதாவது அந்த கோன்மீலையும் கொட்டி கிளறுங்க. அப்படியே கொட்டி கிளறி கொண்டு வரக்கில் அது வந்து எங்கள் ரவகின்ற மாதிரியே வரும். அது பார்த்த அது நல்ல வடிவாக கிண்டி வரக்கில் நீங்கள் நல்லா தண்டைக்கில் பாலையும் அல்லது அந்த மோர் பட்டர் மில்க்கையும் விடுங்க. விட்டு நல்லா தண்டுங்கோ. மீடியம் ஹையில் தான் இருக்கணும், ஹீட் வந்து ஆக கையில் வச்சு தண்டாதீங்க, டக்கண்டு தண்டு போயிடும். கொஞ்சம் திக்காக வந்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் சீஸை ஆட் பண்ணுங்கோ, பாமிஜான் சீஸையும் சிற சீஸையும் ஆட் பண்ணுங்கோ. போட்டுட்டு அதையும் வடிவாக நல்லா கிளறி கொண்டு வாங்கோ. கிளறி கொண்டு வரக்கில் உங்களுக்கு கிச்சடியில் பதத்தை விட கொஞ்சம் நுகைவாக இருக்கணும். அந்த பதத்துக்கு வரக்கில் நீங்கள் உப்பையும் அந்த பெப்பரை போடுங்க, பெப்பரையும் போட்டு கிளறிட்டு டேஸ்ட்டை பாருங்கோ. உப்பு கரெக்டாக இருக்குமென்று நினைக்கிறேன் நான், நாங்கள் போடுறோம் இல்லை நான். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க, ஒரு பிஞ்சாக போட்டு பாருங்கோ. ஏனென்றால் இப்போ நாங்கள் ரால் செய்ய போகிக்கல, அதுக்குள்ளேயும் நாங்கள் உப்பு போடிக்கல, அதுவும் இதோட செய்கிற நேரம் உப்பு கரெக்டாக இருக்கும். அதால் சிலருக்கு உப்பு கூட தேவையில்லாதாருன்னா நீங்கள் போட தேவையில்லை. இது அப்படியே சூடாக மூடி அப்படியே போட்டுட்டு அதே நேரமே நீங்கள் இங்கால ராலை ரெடி பண்ணி வைங்க. ரால் வந்து எல்லாம் வால் எல்லாம் கலட்டி, தலை வால் தோல் எல்லாம் கலட்டிட்டு அதை நடுவாலை கீறி ரெண்டு ரெண்டாக ஆக்குங்க. நடுவாலை நடு குறுக்காக விட்டாமல் ராலை நீளமாகவே ரெண்டாக விட்டுங்க. முதுகு பக்கத்தால் அப்படியே ரெண்டாக வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஈஸி உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் போடலாம். அதை அந்த நரம்பெல்லாம் எடுத்து அதை கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அடுப்பில் சட்டி வச்சு அந்த பேன் வச்சு நல்லா அதுக்குள்ளே ஆலிவ் ஆயில் போடுங்க. ஆலிவ் ஆயில் போட்டுட்டு சூடாகி சட்டி சூடாகி வரும் அந்த நேரம் அதுக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் இந்த முதல் வட்டி வச்ச வெங்காயத்தில் ஒரு சொட்டு வெங்காயம், 2 ஸ்பூன் வெங்காயத்தை போடுங்க. போட்டு கொஞ்சம் சொட்டே பண்ணுங்க. அது கொஞ்சம் சொட்டே பண்ணி வரக்கில் நீங்கள் இந்த ராலை போடுங்க. கொஞ்சம் ஹை ஹீட்டில் வைங்க. ஏனென்று சொன்னால் ராலை நெருப்பு குறைவாக இருக்கிறதுல ரால் வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணிடும். தண்ணியை ரிலீஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த குக் பண்ணுறது அந்த தண்ணியெல்லாம் பார்த்து மேலையும் பார்த்துருக்குற நேரம் ரால் வந்து கூடுதலாக அமைஞ்சிடும். அது டேஸ்ட்டாக இருக்காது, ரப்பரி மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் அகண்ட பாத்திரத்துலாம் செய்ய வேணும். இப்போ நீங்கள் அதை வடிவாக சொட்டே பண்ணிங்கோ. சொட்டே பண்ணி கொண்டு ரால் வந்து பிங்காக மாறி ஒரு கொஞ்சம் பொறிஞ்சு வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த சொப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போடுங்க. உள்ளியை போட்டு கொஞ்சம் நேரம் விட அது அந்த வாசம் நல்லா வார நேரம் இந்த வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, அதை இந்த செரி டொமேட்டோவை நல்லா சின்னனாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை போடுங்க. அதை போட்டு என்னென்று சொன்னால் இந்த செரி டொமேட்டோவில் வந்து

0: சாரி தண்ணி குறைவாக இருக்கும், மற்றது புளிப்புத்தன்மையும் குறைவாக இருக்கும். பெரிய தக்காளிகள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும். இதுக்கு புளிப்புத்தன்மை தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த தக்காளியை போட்டு நல்லா சொட்டை பண்ணி கொண்டு வரக்குள்ள உப்பை போடுங்க. உப்பு போட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து வரையக்கில் நீங்கள் பட்டரை போடுங்க. ஒன்றரை இல்லை ரெண்டு கியூப்ஸ் பட்டரை போடுங்க. போட்டுட்டு அந்த பட்டர் மெல்ட் பண்ணி வரையக்கில் உங்கள்கிட்ட இந்த ஸ்டக் அந்த அந்த ப்ரோத் இருந்தால் அதில் ஒரு ரெண்டு மூன்று டேபிள் ஸ்பூன் ப்ரோத்தை போட்டு நல்லா சொட்டை பண்ணிவிட்டு அதை இறக்கிடுங்க. இறக்கிட்டு இப்போ ஒரு பிளேட் எடுத்து இந்த பாஸ்லியை தூவுங்க. பாஸ்லியை தூவிட்டு இதை இறக்கி விடுங்க. இப்போ நல்ல வடிவான பிளேட் ஒன்று எடுத்து நல்லா பிளேட் ஒன்று எடுத்து இந்த க்ரீட்ஸில் ஒரு நல்லா எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வைங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு தேவையோ எடுத்து ஒரு ஒரு நாலு பேருக்கு, நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு இது தாராளமாக காணும். அந்த க்ரீட்ஸை கீழே வடிவாக பரப்பி வச்சுட்டு இந்த ராலை எடுத்து அதுக்கு டாப்பிங்காக வச்சுட்டு ஏதாவது ஒரு டெக்கரேஷன் வச்சிங்கனாலும் பரவாயில்லை, பைக்கா இருந்தால் வைங்கோ, இல்லாட்டி அதை அப்படியே எல்லாருமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சுட சுட சூடாக இருக்கணும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அல்டிமேட்டாக இருக்கும். நம்புங்க, நீங்கள் நம்பி செய்து பாருங்க. இதை உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான சாப்பாடு. எனக்கு எத்தனை முறை செய்து வந்தாலும் நான் சாப்பிடுவேன். செய்தனா நான் சாப்பிடுவேன். எத்தனை முறைனாலும் எனக்கு மகள்கிட்ட தான் கூட பிடிக்கும்னா அவள்கிட்ட தான் முத முதல் சாப்பிட்டபடியாக அவளுக்கு உண்மையில் டே காலையிலேயே அவள்கிட்ட நான் மெசேஜ் போட்டேன், நான் கிரீட்ஸ் சாப்பிட ஒன்று மாரி இருக்கடின்னு சொல்லி. அவள் அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகிற நேரம் எனக்கு செய்துதான்னு சொல்லி. அப்போ அப்படி அவள்கிட்ட கேட்குற அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் இருக்கும் எனக்கு. ஏதோ தெரியாத நல்லா பிடிச்ச ஒரு சாப்பாடு எனக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கோ. ஏண்டா புதுசாக நாங்கள் நெடுக சோறு கறி தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கோன்னு இல்லை, இப்படியான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிடலாம். இப்படியான நிறைய சுவையான சாப்பாடுகள் இங்கே இந்த வெளிநாட்டு சாப்பாடுகள் இருக்குது. நான் அடுத்தடுத்த முறைகளை நான் தாரன். ஒவ்வொரு முறையும் நான் கலந்து ரெண்டும் கலந்து நான் தாரன். ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் அல்டிமேட்டாக இருக்குன்னு நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. இது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை வானிலைக்கு சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் கிரிட்ஸ் வித் ஷ்ரிம்ப் செய்முறை பற்றி உங்களிடம் அளவளாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவளாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இன்னும் ஒரு சமையலோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: பண்ணணும்.
1: Just listen.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: இயேசு கிறிஸ்து நம்மிடம் தோன்றிய கடவுள் இல்லை. நம்முடையவர்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். அல்லாஹ் நம்முடைய கடவுள் இல்லை, நம்முடைய திணை மரபில் தோன்றிய கடவுள் இல்லை. ஆனாலும் நம்முடைய சகோதரர்களில் சிலர் அல்லாஹ்வை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். இது தேவையில்லாத சேட்டை. நீ முருகனை பற்றி படம் எடுக்கிறேன்னா எடு. ஆனால் நாங்கள் தான் அந்த முருகன் வந்து வடக்கிலேருந்து தோன்றினார், மத்தியில் கால் ஒன்றி உருண்டார், அதுக்கப்புறம் தெற்க அப்படியே உருண்டு உருண்டு வந்தார், இவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இது சேட்டை. பத்துப்பகாட்டில் முருகன் இருக்கார், சிங்கப்பூரில் தண்ணீர் மலையான் இருக்கார், இலங்கையில் கதிர்காம முருகன் இருக்கார். அப்போ அதை சிங்கள முருகன் சொல்லிடலாமா? அவன் கையில் வேல் இருந்துச்சு, அவன் கோவக்காரன், சினமிகு சேய், ஆகையினால அவன் பகையே அறுத்துடுவான். வேலை வச்சு கும்பிட்றதை தாண்டி இங்க வழிபாட்டு முறைங்கிறது முருகனுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வேலுக்கு என்னத்தை வச்சு வழிபடுறது? வேலுக்கு இவன் வந்து கோழி அறுத்துருக்கான், ஆடு அறுத்துருக்கான். ஆட்டினுடைய ரத்தத்தை வெள்ளரிசியில் கலந்து அதை வந்து களம் அமைத்து அதில் தூவுதல் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. வழிபாடலோடு வருகிற போற்றி பாடல்கள் வந்துள்ள அவன் சொல்கிறான், கூடல்லையும் கூடலும் நண்பரங்குற்றமும் இருக்கிற போது எங்களுக்கு எதுக்குடா சொர்க்கம்ங்கிற. கந்துன்னா ஒரு தறி, மாடு கட்டுற தறி மாதிரி, மாடு கட்டுறதுக்கு ஒரு முளை அடிக்கும் சின்னதாக. யானை கட்டுறதுக்கு ஒரு தறி நட்டா எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அது கல்லா, அதை மரத்தில் ஊன முடியாது, பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்போ அது கல்லால் ஊற்றப்பட்ட தறி. அப்போ யானை கட்டும் தறிக்கு கந்துன்னு பேர். கந்து கந்துடை பொதியல்னு தொல்காப்பியத்தில் வருது. கல்ல நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு வேலன்னு பேர். கந்து நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு கந்தன்னு பேர். அப்போ கந்தனுக்கு கந்தனுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு இச போட்டுட்டா அந்த யௌதேய படையாகிய அந்த ஆரிய குழுவினுடைய தெய்வம், ஆறு முகங்கள் உடைய, கையில் வேல் கொண்ட போர் தெய்வம், எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துகிற பார்வையை எப்போதும் இங்கே ஏற்றது கிடையாது. ஒருமைப்படுத்த நினைக்கிறீர்கள், ஏன் பன்மையை ஒப்புக்கொண்டு போங்களேன். என்ன இப்ப அவன் நாங்க தமிழ் கடவுள்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன இப்ப பிச்சுக்கிட்டு போகுது?
1: ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக எது குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோட்டத்தை நான் சொல்லிடுறேன். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து ஜூனியர் NTR அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி, முருகன் அந்த கதாபாத்திரத்தை மையமாக வச்சு, அந்த முருகன் அப்படிங்கிற தமிழ் கடவுளை மையமாக வச்சு தான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோன்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி, அதன் பிறகு அவள் தமிழ் கடவுள்னு அவங்க பேசவே இல்லைங்க. நார்த்தில் பிறந்து அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவில் வளர்ந்து அப்புறம் சவுத் இந்தியாவில் போய் வந்து அவர் சேர்ந்துட்டாருங்க, இவர் தாங்க முருகன்ற ஒரு மீனிங்கில் அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அது பெரிய சர்ச்சையாக மாறியது. அதன் பிறகு அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க, தமிழ் இயக்கங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதை எதிர்த்து ஒரு பெரிய அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாங்க. சில நாட்களில் தமிழ் சினிமாவிலிருந்து தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து தமிழ் முருகன் அப்படின்னு கவிஞர் அருள்மொழி எழுதிய ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படத்தை நாங்கள் வந்து உருவாக்க போகிறோன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயந்தான், யாருப்பா முருகன்? தமிழ் முருகன் சொல்கிறாங்க, ஆரிய முருகன் சொல்கிறாங்க, தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, இந்து கடவுள்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாமா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர், தமிழ் சித்தாந்த சைவ அறிஞர், மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கரு ஆறுமுக தமிழ்ய்யா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாழ்நாள் ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நேரம் கழிச்சு ரொம்ப மீட் பண்ணுறேன். நேரங்கிறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறதுனால உங்களை உங்ககிட்ட தான் அதுக்கு தீர்வு கிடைக்க நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது வந்து ஒரு பேசுபடு பொருளாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். இந்து கடவுள்பா முருகன், அவரை போய் என்னப்பா இப்படி வந்து சுருக்குறீங்கன்னு ஒரு தரப்பும், இல்லை இல்லை அவர் வந்து தமிழ் கடவுள், அவருக்கு வந்து மதசாயெல்லாம் பூச முடியாதுன்னு ஒரு தரப்பும் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் வாயிலாக முருகனை பத்திர தவறான சித்தரிப்புகளை பண்ண போகிறாங்கன்னு ஒரு சாரார் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு சாரார் என்ன தப்பு இருக்குது, இந்தியா முழுமைக்கும் முருகன் பறவைன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சி தானே அடையணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் எது, எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது துவங்கிட்டு நம்ம தற்கால சிக்கல்களுக்குள்ள நகர்ந்துலாம் நினைக்கிறேன்.
2: ஒரு தரப்பினுடைய கடவுளை இன்னொரு தரப்பு சொந்தம் கொண்டாடுவது, இன்னொரு தரப்பு தனது கடவுளாகவும் வரித்து கொள்வது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற நடைமுறை தான். இயேசு கிறிஸ்து நம்மிடம் தோன்றிய கடவுள் இல்லை. நம்முடையவர்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். அல்லாஹ் நம்முடைய கடவுள் இல்லை, நம்முடைய திணை மரபில் தோன்றிய கடவுள் இல்லை. ஆனாலும் நம்முடைய சகோதரர்களில் சிலர் அல்லாஹ்வை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். அப்படியே நம்முடைய கடவுளர்களில் சிலரை மற்றவர்கள் தங்களுடைய கடவுளராக வரித்து கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு வேண்டி இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க, நல்லா கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் தான் வச்சுக்குவோம், வேறு எவனும் கொண்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் இல்லை. எங்களுடைய கடவுள் உங்களுக்கும் பொருத்தமானவராக இருந்தால் அவரை நல்ல தாராளமாக நீங்களும் உங்களுடைய கடவுளாக வைத்து கொள்ளுங்கள், கொண்டாடுங்கள். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் என் சட்டப்பையிலேருந்து காசு எடுத்து ஓன் சட்டப்பையில் வச்சுக்கிட்டு அது ஓன் காசுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அது சரியில்லை. இல்லை, அது அறிவு களவு, அது களவு. அது எங்களுடைய மரபு ஒரு தெய்வத்தை உருவாக்குறது. நீ என்னை என்டார்ஸ் கூட பண்ண வேண்டாம், அவன் ஜாமின்னு சொல்ல வேண்டாம், அவன் ஜாமியை நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு வந்து அவமானமாக இருந்தால் நீ சொல்ல வேண்டாம். நீ பாட்டுக்கு ஜாமியை தூக்கிட்டு போ, கும்பிடு, ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் ஒரு வம்பும் பண்ணலை, நீ எங்கள் சாமியை கும்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அப்படி தூக்கிட்டு போன சாமியை, ஏன் சாமி, எங்கிட்டேருந்து தான் அவன் வாங்கினான், அவனுக்கு சாமியே கிடையாது, நாங்கள் தான் அவனுக்கு சாமியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னுலாம் சொன்னால் இங்கே இருக்கிறவன் கொந்தளிப்பான். இது தேவையில்லாத சேட்டை. நீ முருகனை பற்றி படம் எடுக்கிறன்னா எடு, ஆனால் நாங்கள் தான் அந்த முருகன் வந்து வடக்கிலேருந்து தோன்றினார், மத்தியில் கால் ஒன்றி உருண்டார், அதுக்கப்புறம் தெற்க அப்படியே உருண்டு உருண்டு வந்தார், இவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க, இது சேட்டை, இதெல்லாம் செய்ய தேவையில்லை, இதை சொல்லாது.
1: ஆனால் இப்போ என்ன ஒரு பேச்சு வருதுன்னா, முருகன் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறாரு, இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்றத சொல்லும்போது, இல்லை இல்லை அவர் தமிழ் கடவுள் தான், தமிழ் கடவுள் முருகன்னே அவர் அடையாளப்படுத்துங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் விவாத பொருள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஐயா சுகிசிவம் அவருடைய பேச்சு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக மாற்றினாங்க. அதன் பிறகு முப்பாட்டன் முருகன் சீமான் சொல்கிறாரு, அவர் வந்து பூணூல் எப்படி அறுக்கலாம் முருகனுக்கு, அவர் எப்படி அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக உருமாறியது, இந்துத்துவம் எதிர்த்தாங்க. இப்படி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் முருகனை ஒட்டி உருவாகிற சிக்கல்களுக்கு காரணம் என்ன? அப்போ உண்மையிலேயே முருகன் யார் அதை ஒட்டி பேச?
2: முருகன் இந்தியா முழுக்க எங்கே இருக்காரு?
1: வட இந்தியாவில் முருகனை கும்பிடவே இல்லையா?
2: இங்கே கார்த்திக் மந்திர் அது இதுன்னு ஒன்று ரெண்டு,
1: கார்த்திகேயனும் முருகனும் வேறையாக ஒன்றா.
2: இவங்க நம்மளுக இங்கே அங்கே வியாபாரத்துக்காக போனபோது அங்கே ஒரு முருகனை உருவாக்குனாங்க. மலேசியாவில் முருகன் இருக்கார், பத்துப்பகாட்டில் முருகன் இருக்கார், சிங்கப்பூரில் தண்ணீர் மலையான் இருக்கார், இலங்கையில் கதிர்காம முருகன் இருக்கார். அப்போ அதை சிங்கள முருகன் சொல்லிடலாமா, அல்லது மலாய்க்காரனுடைய முருகன் அப்படின்னு சொல்லிடலாமா? இவன் வணிக நிமித்தமாக தமிழன் எங்கெங்கேயெல்லாம் போனானோ போகிற இடத்துக்கெல்லாம் தண்டாயுதபாணி துணைன்னு சேர்த்து கொண்டு போனான். கொண்டு போனதுனால அங்கெங்கே கோயில்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த கோயிலில் எல்லாரும் வழிபடுகிறார்கள், அவை பொது கோயில்கள், யாரும் வழிபடலாம், யாரும் வரலாம், அவை தனக்கும் சாதகமான தெய்வமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிற போது, நம்மால் சாய்பாபா கோயிலுக்கு போகலையா, அங்கேருந்து வந்தவர் தான், அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வர்றனால நமக்கு பரவாயில்ல இந்த சாமி அப்படின்னு நினைக்கிறான்ல, பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு ஒரு தேவியை கொண்டாடிட்டான். இல்லை, இந்த சாமியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. இல்லை, திடீர்னு முளகா மூட்டையை கொட்டி அதுக்கு யாகம் நடத்துகிறாங்க, யாருப்பா அந்த சாமி, இம்பிட்டுனாலாம் இல்லையே, நமக்கு எந்த மரபு பதிவும் அந்த சாமியை பற்றியெல்லாம் இல்லையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டாலும் சரி, கும்பிட்றவன் கும்பிட்றான், அவனுக்கு ஆறுதலாக இருந்தால் கும்பிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து கொண்டு போய் தான் அந்த சாமியை வச்சாங்களே ஒழிய, அவன் உருவாக்கி எங்கே இங்கே வந்துச்சு? நீங்கள் வடக்க கார்த்திக் சுவாமி மந்திர்னு வச்சுருக்கான், ஒன்று ரெண்டு இடங்களில் முருகனுக்கு வழிபாட்டு தலங்கள் இருக்குது, டெல்லியில் வச்சுருக்கான். இவையெல்லாம் தமிழர்கள் கொண்டாடுகிற கோயில்களாக இருக்கின்றனவே தவிர, தமிழர்கள் உருவாக்கிய கோயில்களாக இருக்கின்றனவே தவிர, வேறு யார் இவற்றை உருவாக்கினார்கள், வேறு எங்கே இதனுடைய பரவலாக்கம் நடந்தது? தமிழ்நாட்டில் இருக்கிற அளவிற்கு முருகன் கோயில்களினுடைய பெருக்கம் வேறு எங்கே இருக்கிறது? கொஞ்சம் கர்நாடகாவில் இருக்கும். அப்புறம் கேரளாவில் இருக்கிறவனுக்கு அது வழிபாட்டு தெய்வம், அதனால் அவன் இங்கே வந்துடுறான். கொஞ்சம் ஆந்திராவில் இருக்கும், அதை தாண்டி போனால் வேறு எங்கேயும் இவ்வளவு பரவலாக இருக்கிறது. அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற தெய்வம்னு நீங்கள் சும்மா சொல்கிறது அது ஒரு கட்டமைக்கிறது தானே தவிர, வடக்க தோன்றியது இந்தியா முழுக்கவும் அது நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம திணை தெய்வம்னு சொல்கிறோம். அதை தமிழ்நாட்டுக்குமே கூட பொது தெய்வமாக அது அப்படிங்கிறதுல இன்னொரு சிக்கல் இருக்குது.
1: ஸோ
2: அதை நீங்கள் குறிஞ்சி நிலத்திற்கான தெய்வம்னு தானே சொன்னீங்க, திணை தெய்வம் தானே அது. அப்புறம் அது மெல்ல மெல்ல பொதுமைப்படுகிறது. அப்படி பொதுமைப்பட்டு தான் இந்தியா முழுவதும் அது பரவியதே தவிர, அங்கே பரவி இருந்ததனால் இங்கே வரவில்லை.
1: இல்லை அப்படி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அவங்களுடைய லாஜிக் படி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு புராணத்தை நம்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிவன் பார்வதி அவங்களுக்கு பிறந்த மகன் விநாயகர், அவருக்கு பிறந்த மகன் தான் முருகன், அந்த முருகன் தான் வந்து நம்முடைய முருகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் இல்லை இல்லை, கொற்றவையுடைய மகள் தான் வந்து முருகன், அவர் ஒரு நிலத்தை அவர் நிலத்தில் பிறந்தவர். திருக்குறளை சொல்லுவாங்க, வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வானுடைய தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ இங்கே வாழ்ந்து சிறந்த மனிதராக இருந்து மறைந்தவர் ஒரு தெய்வமாக மாறி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் எது உண்மை, அவர் மனிதரா தெய்வமா?
2: இது வந்து இந்த சிவகுமாருங்கிற கதையெல்லாம் வடக்க உருவாக்கி வைக்கப்பட்ட தொன்மக்கதைகள், இவையெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டவை. நமக்கு உள்ள மரபில் இங்கே சிவனை பற்றிய குறிப்போ சிவகுமாரனுங்கிற குறிப்போலாம் இல்லை. இங்கே கொற்றவை சிறுவன் அப்படின்னு தான் இருக்குது.
1: இலக்கியத்தில் சான்றுகள் இருக்குது,
2: வெல்போர் கொற்றவை சிறுவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் வருது. அதுலேயே வந்து பழையோள் குளவி அப்படின்னு வருது, அணி இழை பழையோள் குளவி அப்படின்னு. பழையவள்னா ஆதித்தாய் பகவதி, அவளுடைய பையன் அப்படின்னு இருக்கு. கொற்றவை அவளுடைய மகன் அப்படின்னு இருக்கே ஒழிய சிவகுமாரன் அப்படின்னு

0: கொற்றவையினுடைய குழந்தை அப்படிங்கிற பதிவு திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. எங்கேயும் சிவனுடைய குழந்தைன்னு இல்லை. சிவன்கிற நேரடி ரெஃபரன்ஸே சங்க இலக்கியத்தில் இல்லை. அது வந்து ஆலமர் செல்வன், நன்றாய்ந்த நீள் நிமிர் சடையன் அப்படின்னுலாம் இருக்கே ஒழிய, மழுவாள் நெடியோன் அப்படின்னுலாம் இருக்கே ஒழிய சிவன் அப்படின்னு நேரடியாக எங்கேயும் சொல்லப்படலை. சிவனுடைய மகன்
1: முருகன்
0: சொல்லப்படலை, சங்க மரபில் இல்லை. திருமுருகாற்றுப்படையிலேயே திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் இந்த புராண கதைகளையெல்லாம் ஏற்று நூலாக்கம் செய்தவை, பாவாக்கம் செய்தவை. அப்படி சொல்லும் போதுமே கூட இப்போ திருமுருகாற்றுப்படை இந்த புராண மரபுகளையெல்லாம், வடக்கே உற்பத்தி செய்யப்பட்ட புராண மரபுகளையெல்லாம் ஏற்று அமைந்தாலும் கூட, தெய்வானையை உள்ளே கொண்டு வந்து விட்டாலும் கூட, இங்கே வந்து கொற்றவை சிறுவ பழையோள் குழவின்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு, மலைமகள் மகன் அப்படின்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு. நீ சிவகுமாரன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா அந்த கருதுகோள் இங்கே இல்லை, தொடக்கத்தில் இல்லை, அது பின்னால் புகுத்தப்படுகிறது. அப்போ அந்த பழைய தொடக்க நிலைக்கு நம்ம போனோம்னா அவனுக்கு பேர் சேய். சேய்ங்கிறது ரெண்டு பொருள் பற்றி வரும். சேய்ங்கிறவன் அவன் குழந்தை. யாருடைய குழந்தைனா கொற்றவையனுடைய குழந்தை. அவன் எப்பேற்பட்ட குழந்தைனா அவன் ரொம்ப கோபக்கார குழந்தை. நமக்கு வந்து முருகு என்றால் அழகு அப்படின்னு திருவிக்கா சொல்லிவிட்டு போயிட்டார், முருகன் அல்லது அழகுன்னு நூல் எழுதிட்டார். ஆகையினால அழகன்ற சொல்லுக்கு முருகான்னு திரும்ப திரும்ப பாட்டு எழுதி பதிய வச்சிட்டாங்க. முருகன்னா அழகுன்னு ஒரு இடத்துல கூட சங்க இலக்கியத்தில் வரல. முருகன்னா சீற்றம் உள்ளவன் அப்படின்னு தான் வருது, செருமிகு அப்படின்னு தான் வருது. அவன் வந்து சினம்மிகு முருகன் அப்படின்னு தான் வருது. சினம்மிகு முருகன் தன் வரை தன் பொழில் பரங்குன்றம், தன் பரங்குன்றம், சினமிகு முருகன் தன் பொழில் தன் பரங்குன்றம் அப்படின்னு தான் வருது. சூர் சூர்மருங்கருத்த சுடரிலை நெடுவேல் சினமிகு முருகன் தன் பரங்குன்றம் அப்படின்னு அகநானூரில் வருது.
1: ஓகே,
0: அப்போ அவனை சினமிகுந்தவன், சீற்றம் மிகுந்தவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அழகு மிகுந்தவன்னு ஒரு இடத்துலையும் பதிவு வரல. நம்ம ஐயா தான் சொல்கிறாரு, தமிழ்த்தன்றல் தான் சொல்கிறாரு. அது அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு வச்சுங்க. முருகன்கிற சொல்லுக்கு பல்வேறு
1: பொருள்
0: இருக்குது. அதில் அழகு ஒரு பொருள், இளமை ஒரு பொருள், அதுக்கப்புறம் கடவுள்தன்மைங்கிறது ஒரு பொருள், மனம்ங்கிறது ஒரு பொருள், நான்கு பொருள்கள் இருக்கின்றன. அந்த நான்கு பொருள்களில் நான் அழகு என்ற பொருளை சிறப்பித்து இதை எழுதுகிறேன்னு சொல்லி தான் அந்த நூலை எழுதுகிறார். அப்புறம் இது வந்து ஒரு திணைக்கான கடவுள் தானே, இது ஒட்டுமொத்த தமிழ் பரப்புக்கும் உரிய கடவுள் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அதை சமாதானப்படுத்துவதற்கு அவர் ஒரு சமாதானம் சொல்லுகிறார். அது வந்து குன்றத்தில் இருக்கும்போது அது சிவப்பு நிறத்தை பெறுவதனால் அதுக்கு சேய் அப்படின்னு பேர். அது காட்டுக்கு இறங்கி வரும்போது, காட்டில் இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது, குன்றத்தில் இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது அவன் செவ்வானம் சக்கரவானம் எல்லாம் சிவப்பை பார்க்கறதுனால அவன் சிவப்புன்னு கடவுளை வச்சுக்கிட்டான். காட்டுக்குள்ளே இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது காடு இருண்ட காடாக இருக்கிறது. ஆகையினால் அவனுக்கு இருட்டின் கருமை தான் தெரிகிறது. ஆகையினால் அவனை இருட்டு நிறமுடையவன் கடவுள், ஆகையினால் மாயோன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். மருத நிலத்தில் இருக்கிறவன் அவன் வந்து ஆளுமை அப்படின்னு கருதுனதுனால வேந்தன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். நெய்தல் நிலத்தில் இருக்கிறவன் நீல வண்ணத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால வண்ணன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். வண்ணனில் ஒரு இரணாவை போட்டு வர்ணன் வருணன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அது வண்ணன் தான் அது, ஆகையினால வண்ணன்னு வச்சுக்கிட்டான். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு நிறம் தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு தன்மை தெரிஞ்சிச்சு. ஆகையினால ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுளாக குறிஞ்சியில் இருக்கிறவன் பார்த்தபோது செவப்பாக பார்த்ததுனால சேயோன், முல்லையில் இருக்கிறவன் பார்த்தபோது கருப்பாக பார்த்ததுனால அவன் மாயோன், வேந்தனா மருதத்தில் இருக்கிறவன் பார்த்ததுனால அவன் வந்து மருதன் அல்லது வேந்தன், அப்புறம் நீளமா பார்த்ததுனால நெய்தல்காரனுக்கு அவன் வண்ணன் அப்படின்னு அவர் சமாதானம் சொல்லுகிறார். ஆகையினால சீற்றப்பொருளைத்தான் வந்து முன் வச்சானே தவிர, இவர் சொல்றது மாதிரி அழகு பொருள் முன்னிலைப்படுத்து, அது ஒரு பொருள் தான் அந்த முருகுங்கிற சொல்லுக்கு. ஆனா முருகுங்கிற சொல்லு எந்த வேர்ல இருந்தது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முல் அப்படிங்கிற வேர்ல இருந்து வருது. முல்லைப்பூவுக்கு ஏன் முல்லைன்னு பேருனா அது கூர்மையா இருக்கு. அது வந்து பிள்ளை வருகினுடைய பல்லின் கூர்மையை போல கூர்மையானது முல்லை மொட்டு அப்படிங்கிறதுனால அதுக்கு முல்லைன்னு பேர். முல்லைங்கிறது முள்ளுங்கிறது முர்ருன்னு ஆகும். முள்ளுலேருந்து தான் முள்ளு வருது. முள்ளினுடைய கூர்மை என்ன, கூர்மை பொருள் பற்றி வந்தது முள்ளு.
1: ஆமாம்,
0: அப்புறம் அந்த முள்ளு முர்ராகும், முருகு முருன்னு ஆகும், முருகல் ஆகும். முருகல் தோசைங்கிறது ஏன் முருகலாக இருக்கு, முருகல் தோசைன்னு அதுக்கு ஏன்

0: வச்சுன்னா அது அறுக்கும் தன்மையுடையது. வெறும் கல் தோசை வளவள குள குளான்னு மடிஞ்சிரும். முருகல் தோசை மொறுமுறுன்னு இருக்கிறதுனால அது கூறா இருக்கும், அறுக்கும். ஆகையினால அறுக்கும் தன்மையுடையது, சிதைக்கும் தன்மையுடையது, கூர்மையுடையது, கெடுக்கும் தன்மையுடையது எதுவோ அது முருகு. அப்ப முருகன்கிறவன் அழகன், அவன் கோவக்காரன், அவன் குத்திடுவான்.
1: ஓகே,
0: அவன் வந்து சிதைப்பான், அவன் கெடுப்பான். என்னங்க ஒரு சாமி கெடுப்பாரா சிதைப்பாரா அப்படின்னா யாரை சிதைப்பான்? அவன் வந்து பொல்லாதவரை பொடி பொடியாக்கும், நல்லோர் நினைவில் நடனம் புரியும். அதனால் அவன் பகைவரை அறுப்பான், சூர் மருங்கு அறுப்பான். ஆனால் நல்லவர்களை, தன்னை நாடுகிறவர்களை, தனக்கு துணையாக இருக்கிறவர்களை அறுப்பானான்னா அறுக்க மாட்டான். அவர்களுக்கு செம்மையானவனாக இருப்பான். இப்போ சேய்ங்கிறது ஒன்று சிவப்பு, இன்னொன்று செம்மை, ரெண்டு. அது இது பண்பின் பண்பு பற்றி வந்தது. அது நிரம்ப, ஏன் சிவப்பு நிறத்தை அவனுக்கு வைக்கணும்? கருப்பர்கள் நாட்டில் சிவப்பை எங்கேருந்து வருவான்? அப்படின்னா சிவப்புங்கிறது சினத்தின் நிறம். ஒருத்தன் சினம் கொள்ளும் போது அவனுக்கு மூஞ்சி கிஞ்சியெல்லாம் சிவந்து போச்சு அப்படின்னா சினத்தினுடைய நிறம்
1: சிவப்பு.
0: அவன் சினம் மிகு சேய், ஆகையினால அவன் சிவப்பன். அவன் நிறம் என்னன்னு ஒருவேளுக்கும் தெரியாது. இதையவன் பார்த்தான், அவன் நிறம் நமக்கு தெரியாது. அவன் உருவம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஆறு முகம் இருந்துச்சான்னு எவனுக்கும் தெரியாது. அவன் கையில் வேல் இருந்துச்சு, அவன் கோவக்காரன், சினமிகு சேய், ஆகையினால அவன் பகையே அறுத்துடுவான். ஆகையினால அவனுக்கு சீற்றம் பற்றியும் சினம் பற்றியும் வந்த பெயர் சேய். மகன்மை பொருள் பற்றி வந்த பெயர் சேய். பிறகு செம்மை பண்பு பற்றி வந்த பெயர் சேய். நல்லோரை காத்தல், அண்டியவர்களை காத்தல் அப்படிங்கிற பண்பு பற்றி வந்த செம்மையின் காரணமாக சீர்மையும் செம்மையும் அப்படிங்கிற அடிப்படையில் சேய். இப்படித்தான் வருது முருகுங்கிற சொல். கூர்மை, சிதைத்தல், சினம், சீற்றம் அப்படிங்கிற பொருள் பற்றி தான் வருது. இப்படி வந்ததை நம்ம அழகு அது இதுன்னு அதை ரொம்ப
1: ஓகே
0: இணக்கி சமாதானமாக்கி அதை எளிமைப்படுத்தி இன்னைக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்க. அது அப்படி தேய்தலும் வளர்தலும் ஒன்றும் குற்றம் இல்லை. காலப்போக்கில் மக்களினுடைய தேவைகள் என்னவோ, அன்னைக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு போர் தலைவனுடைய தேவை இருந்துச்சு, அவன் சண்டை போடுற சீற்றமுள்ள ஒருவனுடைய தேவை இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வாழ்வே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதையாவது போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்க. பிறகு அந்த சூழல் மாறும்போது அந்த முருகினுடைய தன்மையும் மாறிடுது. பழைய சூழலில் நீங்கள் வந்து வேல் என்பது முதன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது. அவன் வந்து வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரறிந்து பெயர்தல், கைவேல் களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லும்போது இந்த முறுக்கிங்கிறது இருக்குல்ல, முறுக்குதல்ங்கிறது கையை முறுக்கிட்டா கை செதஞ்சு போயிடும்.
1: ஆமாம்,
0: முறுக்குகிறவன் முருகன். அப்போ அந்த கைவேல் கழிற்றொடு போக்குதல் அப்படிங்கிறது அப்படி ஒரு சண்டை நிரம்பிய உங்களுடைய அன்றைய உணவுக்கான தேவைக்கே நீங்கள் வேட்டையாடி ஏதாவது ஒரு விலங்கை கொன்று தான் உணவை பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் மலையை முட்டித்தான், மலையை உடைச்சி அங்கிட்டுங்கிட்டும் போய்த்தான் உங்களுக்கான வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றி
1: கொள்ள முடியும்
0: அப்படிங்கிற நிலையில் இவன் குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றுனா குன்று தடையாக இருந்தால் குன்றை உடைச்சிவிடுவான். குன்றின் மேல் வேலறிஞ்சவன். அதனால் சூர்மருங்கறுத்தல்ங்கிறது அந்த தாரகனை யானை முகன் உடல் நெறிபட அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகளில் சொல்கிறார். அது ஒரு நல்ல பாட்டு. ஒன்றென்றென்றும் துன்றும் குன்றம் தொலைபட மதகரி முகனுடல் நெறிபட டுண்டுன் டுண்டுன் டிண்டின் டிண்டின் டிடியன எழுபடி டிடியன வெளுமெழு படிகளும் அதிர்பட ஒன்சங்கஞ்சன் ஜங்கஞ்சங்கங் ஒலியழ மகபதி துதிசெய அசுரரை அடுவோனே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அது பாடும்போதே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். டன் டன் டன் டன் டன் டன் டன் டன்னு வருது அது பாட்டு,
1: அந்த உணர்வு எழுப்புது.
0: ஆமா, இது வந்து பார்த்து படிச்சா வேகமா படிச்சிடலாம். இது நம்ம ஞாபகத்துல சொல்ல முடியாது. இது இங்கே சிக்குது,
1: அது சிக்கல புரியுது.
0: தட தட தட தட தட தட தடன்னு வருது சண்டை கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி. டொன் டொன் டொன் டொன் டின் டின் டின் டின்னு வேல் போய் குத்தி மலை துளைபடுது. ஏன் மலை துளைபடணும்? மலை வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை மறிக்கும்னா நான் மலையை உடைச்சிருவேன். அப்படின்னா இங்கே வேலுக்கு தான் முதன்மை. வேலை கையில் கொண்டிருந்த தலைவன் வேலை, அதனால் வேல் முதன்மை. இவங்களை வழிபட்டதே வேலை தான் வழிபட்டுருக்காங்க. முருகனுக்கு உருவம் இங்கே இருந்துச்சு. முருகனுக்கு வந்து இப்போ அழகுன்னே பாலமுருகன் அப்புறம் நம்ம குழந்தை பையன்னு சொன்னதுனால பாலமுருகங்கிறதெல்லாம் இயல்பாக வந்துடும். வடிவம் கற்பிச்சதுக்கு பிறகு தானே நீங்கள் குழந்தை பையனாக ஒரு முருகனை உருவாக்க.
1: இல்லை அந்த வடிவத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய முருகன் படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பையன், அதாவது அது பார்த்தீங்கன்னா
0: அது அருள் ததும்புகிற
1: அந்த மாதிரியான ஒரு
0: சீற்றம் ததும்புகிற முகம்.
1: அதுதான் கேட்க வந்தேன், அந்த முகம் வந்துச்சு
0: எல்லா இடத்துலையும். சீற்றம் சீற்றம் கோவக்கார பையன், குழந்தை பையன் தான் ஆனால் கோவக்கார பையன் அப்படின்னு தான் இங்கே பதிவு.
1: ஆனால் அது வேற மாதிரி ஆயிடுச்சு.
0: ரொம்ப கோவக்காரன், உடச்சு விடுவான் எல்லாத்தையும், மலையை உடச்சிடுவான் அப்படின்னு தான் பதிவே தவிர ரொம்ப அழகான அருள் மிகுந்த அருள் தான். அருள்வதற்காகத்தான் அந்த சண்டையை போடுறது. என்னை சார்ந்தவர்களுக்கு அருள வேண்டும் என்றால் நான் இதை மறிக்கிறவர்களை உடைக்க வேண்டும், அடிக்க வேண்டும்ங்கிறது தான் அடிப்படை. அது அந்த நாளினுடைய நீதியும் தேவையும். பிறகு நீங்கள் என்றைக்கு இங்கே சைவமும் சமணமும் பௌத்தமும் உள்ளுக்குள்ளே வந்துச்சோ, வைதிகத்தினால் மாற்றம்
1: வரலை.
0: சமணமும் பௌத்தமும் உள்ளே வந்தபோது அவர்கள் வணிகத்தை முன்னிறுத்தினார்கள். வணிகம் முன்னிறுத்தப்படுகிற போது போர் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்று ஒரு அறக்கொள்கையை முன்வைக்கிறார்கள்.
1: சரி,
0: அப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாபாரம் எப்படி நடக்கும்?
1: நடக்காது.
0: இந்த வியாபாரம் நடக்கலை இல்லை, அமெரிக்காக்காரன் போய் ஈரான் மேலே சண்டையை போட்டவுடனே பெட்ரோல் வியாபாரத்துலேருந்து சகல வியாபாரம் நின்று வச்சுல, சண்டையை நிறுத்து சண்டையை நிறுத்துன்னு தானே எல்லா பேரும் துடிச்சான். வியாபாரம் கெட்டு போயிடும், நிறுத்தியா சண்டையன்னு தானே துடிக்கிறான். அப்போ எங்கே போர் நடக்குதோ அங்கே வணிகம் நடக்காது. வணிகர்கள் தான் பௌத்தத்தையும் சமணத்தையும் ஆதரித்தார்கள். ஆகையினால் அவர்களுடைய நல்வாழ்விற்காக போர்கள் என்பவை தடுக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. அது வணிக நலன் சார்ந்த பார்வை, அதை மட்டும் அப்படி நம்ம சொல்லப்படாது. உயிர்கள் அழிகின்றன, இந்த உயிர் அழிவை தவிர்க்க வேண்டுமானால் போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை. அப்போ நம்ம அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வீரம் என்பது அது வந்து நம்ம மாற்றாரை கொல்லும் வீரம் அப்படின்னு இருந்ததுக்கு மாறா, ஊரரை வெல்லும் வீரம் அப்படின்னு இருந்ததற்கு மாறா, இவர்கள் வந்தபோது அந்த வீரம் எப்படி மாற்றப்பட்டதுன்னா மாறனை வெல்லும் வீரம் அப்படின்னு ஆகப்பட்டது. மாறன்கிறவன் மன்மதன்.
1: ஓகே,
0: அப்போ நீங்கள் வந்து மன்மதனை உங்களுடைய காம உணர்ச்சியை வெல்வது தான் வீரமே தவிர அடுத்தவனை போய் குத்தி போட்டு வர்றது ஒன்றும் பெரிய வீரம் இல்லை, அது வீரமடா அப்படின்னு கேட்குற மாதிரி வீரத்திற்கான வரையறைய தலைகீழாக மாற்றிட்டாங்க. மகாவீரர்னு ஒருத்தருக்கு பேர் வச்சான்.
1: ஆமாம்,
0: முருகனுக்கு மகாவீரன்னு பேர். அவன் பெருவீரன், அவன் சூர் மருங்கு அறுத்த வீரன் அவன். ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு இந்த வரையறை தலைகீழாக புரண்டு தவ நிலையில் நின்ற தன்னுடைய காமத்தை முற்றிலுமாக அறுத்து ஒழித்த ஒருவர், துறவு நிலையில் இருந்தவர், அவர் மகாவீரர் என்று போற்றப்படுகிறார். வீரம் என்பதற்கான வரையறை
1: பொருளே மாறுது,
0: சுத்தமாக மாறிடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு புலவன் போய் ஒருத்தர்கிட்ட ஈந்தூர் கிழான் அப்படிங்கிறவனை பற்றி ஒரு பாட்டு பாடுறான் புறநானூற்றில். ஈந்தூர் கிழான்ட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு ஒருத்தன் போய் நின்னான். ஒரு புலவன் பசிக்குதுன்னொன்னையும் ஈந்தூர் கிழான் ஒன்றும் அரசனெல்லாம் கிடையாது, அவன்கிட்ட ஒன்றும் பெரும் பொருளெல்லாம் கிடையாது. வந்தோடனே வா, இந்த அதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு அவன்கிட்ட பொருள் இல்லை. அவன் என்ன சொன்னான், சரி வா அப்படின்னு தன்னுடைய மழுங்கி போன வேலை எடுத்துக்கிட்டான். வா போ அப்படின்னு கூட்டிக்கிட்டு கொல்லங்கிட்ட போகிறான். இவன் பசிக்குதுன்னு வந்திருக்கான், எனக்குமே வயிறு ஒட்டி போய் தான் இருக்குது, இந்த வேலை தீட்டி கொடு அப்படின்னு கொல்லங்கிட்ட கொடுக்குறான். பசிக்குதுன்னு வந்தால் வேலை ஏன்ப்பா தீட்டி கொடுக்க சொல்கிற? வேலை தீட்டி கொடுத்தா தானே உணவை சம்பாதிக்கலாம். ஒன்று எதையாவது விலங்க வேட்டையாடி நான் அந்த உணவை உருவாக்கி நானும் சாப்பிட்டு இவனுக்கும் கொடுக்கணும், அல்லது இந்த வழியில் போகிறவன் எவனையாவது மறித்து நிறையா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சத்தை கொடுத்துட்டு போடான்னு வழிப்பறி செஞ்சு பிடுங்கணும். இது ரெண்டை விட்டால் நான் இவனுக்கு உணவு எப்படி கொடுப்பேன், எங்கிட்ட எங்கே இருக்குது? ஆகையினால வேலை எனக்கு செம்மை செய்து கொடு அப்படின்னு கேட்கிற காலம் ஒரு காலமாக இருந்த நிலை மாறி திருக்குறள் வந்தபோது, வேலோடு நின்றான் இடுவென்றார் போலும் கோலோடு நின்றார் இரவு அப்படின்னு அதை தலைகீழாக்கம் செஞ்சிட்டாரு. ஓ, வேலை காட்டி காசை கொடுன்னு பிடுங்குறதெல்லாம் ஒரு இதுவாயா? கவர்மெண்ட் அந்த மாதிரி செய்யலாமா? வரி வாங்குறது வந்து வேலை காட்டி காசை பிடுங்கினது மாதிரி ஆரலைக்கல்வர் மாதிரியா நீ வரி வாங்குறது அப்படின்னு கண்டனம் செய்யும்போது அரசின் மேலே தான் அந்த கண்டனம், வரி வாங்கும் முறையின் மேலே தான் கண்டனம். ஆனால் அதனுடைய காட்டாக அதில் முன்வைக்கப்படுவது எதுனா, வேலை காட்டி கொடுன்னு கேட்குறது மாதிரி நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாரு. வேலை காட்டி கொடுன்னு கேட்குறது தப்பு இல்லை, பழைய நிலையில் வேலை வடித்து கொடு, நான் போய் இவனுக்கு சோத்தை உண்டாக்கி கொடுக்குறேன்னு தான் ஒருத்தன் போயிருக்கான். அப்போ இந்த அறம் சார்ந்த, இந்த வாழ்வியல் சார்ந்த கருத்து நிலைகள் எல்லாமே சமணமும் பௌத்தமும் உள்ளே கொண்டு வந்து வைத்த அறநிலை கருத்துக்களின் காரணமாக புதிய மாற்றத்தை பெறுகின்றன. மாற்றம் பெறும்போது முருகன் செல்வாக்கு இழந்துட்டான். அது வரைக்கும் போர் தெய்வம் முருகன் அப்படின்னு தூக்கி வச்சுருந்த நிலைமை மாறி இந்த அறமெல்லாம் வந்ததுக்கு பிறகு முருகன் வந்து படிமானம் ஆயிட்டான். அப்போ அருள் உருவமாக அவனை ஆக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை சீற்றமிகு செருமிகு சேயமிகு
1: அப்படின்லாம்
0: அதெல்லாம் காட்ட முடியாது. நீங்கள் அவனை அருள்மிகு அப்படின்னு தான் ஆகணும். எல்லாரையும் நமக்கு வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர், அருள்மிகு கற்பகாம்பாள், இப்போ அருள்மிகுன்னு கூட எழுதுற இல்லை, ஆ மீன் எழுதுறான்
1: சில இடத்துல, ஸ்டீன் போட ஆரம்பிச்சிட்டா.
0: ஆமாம், அது வந்து இன்னும் மோசமாக இருக்கு. எல்லாத்தையும் ஒரு இடத்துல குக்குடா துவஜர் அப்படின்னு போட்டிருந்தான். என்னடா குக்குடா துவஜர் அப்படின்னா, குக்குடம்னா கோழியான், துவஜம்னா கொடியான். அப்போ கோழி கொடி வைத்திருக்கிறவர் சேவர்கொடியோன்னு நம்ம வச்சிருந்ததே இவன் குக்குடாப்படி
1: மாற்றிருக்கான்
0: மாற்றிட்டான். அடா பார்க்கலாம், இது எவனுக்குமே விளங்காதேடா அப்படின்னா, அப்போ நாங்கள் ஹைஜாக் பண்ணோமா நீ ஹைஜாக் பண்ணியா, அவர் உருண்டு உருண்டு இங்கே வந்தாரா இல்லை உருண்டு உருண்டு அங்கே வந்தாரா, நீ தூக்கிட்டு போனால் இடுப்பில் வச்சுக்க கொஞ்சம் நாள் சீராட்டிட்டு அனுப்பிச்சு விடு, ஆனால் எங்களுடையதை உன்னுடையதுன்னு நீங்கள் சொல்கிறது அயோக்கியத்தனம். அப்போ இந்த அருள்மிகு அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன வந்துச்சுன்னா, இவர்கள் அருளை முன்வைத்த காரணத்தினால் பிறகு நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதனுடைய அந்த பாட்டுகளினுடைய போக்கு மாறுறத பார்க்கலாம். அது வரைக்கும் வீரன் சிறப்பிக்கப்பட்டு இத்தனை பேரை கொன்னா இது வந்து தீட்டின வாழ், அவன் தீட்டாமல் துருப்பிடிச்சு கிடக்கு, ஏன்னா அவனுக்கு தீட்டுறதுக்கே பொழுது இல்லை, எண்ணெய் பூசுறதுக்கு பொழுது இல்லை, அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னுலாம் சொன்னதுக்கு மாறா, சண்டை போட்டு நீ என்னத்தை கண்ட, சண்டை போடுறத நிப்பாட்டு, போர் செய்வதை விடு, எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிற மரபு மாற்றம் இந்த இலக்கிய பரப்பிலேயே வெளிப்படாரம் தெரிகிறத பார்க்கலாம். அப்போ இந்த மாற்றத்தை உருவாக்குனது வைதீகம் இல்லை,
1: சமணத்தை
0: உருவாக்குனது சமணமும் பௌத்தமும். அவர்கள் ஒரு கருத்தியலை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த கருத்தியல் இங்கே செலுத்திய தாக்கத்தின் காரணமாக இந்த மரபிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகம் நகர்கிறது. நகரும்போது தங்களுடைய தெய்வத்தின் மேல் இருந்த சீற்ற போர்வையை நீக்கிவிட்டு அருள்மிகு போர்வையை, அழகுமிகு போர்வையை அது நாட்டுகிறது. நீங்கள் பழைய வழிபாட்டு முறை முருகனுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு வடிவம் கிடையாது, அதனால் அது அருள்மிகு முகமாக சீற்றமிகு முகமானு நமக்கு தெரியாது. நமக்கு வேல் தான் இருந்துச்சு, வேல் தான் வழிபாட்டுக்குரியது. வேலை எங்கெங்கேயெல்லாம் நட்டானோ, வேல் என்பது படை, கையில் ஏந்துகிற படை, வேல் எங்கெங்கெல்லாம் நடப்பட்டதோ அவையெல்லாம் படை வீடுகள். அதனால் வேலை வச்சு கும்பிட்றதை தாண்டி இங்கே வழிபாட்டு முறைங்கிறது முருகனுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வேலுக்கு என்னத்தை வச்சு வழிபடுறது, வேலுக்கு இவன் வந்து கோழி அறுத்துருக்கான், ஆடு அறுத்துருக்கான், ஆட்டினுடைய ரத்தத்தை வெள்ளரிசியில் கலந்து அதை வந்து களம் அமைத்து அதில் தூவுதல் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. வேலனுக்கான நமக்கு வழிபாட்டு இடம் எது, கோயில் எது அப்படின்னா, எதுலையோ பார்த்தேன் முருகனுக்கு கோயிலே கிடையாது, கோயில்களெல்லாம் பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். கோயில்களே பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன, எல்லா கோயில்களும் பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன. நீங்கள் ரொம்ப பழைய கோயில் முருகனுக்குன்னா, நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போயிடணும், திரும்ப திரும்ப தன்பரங்குன்றம் தன்பரங்குன்றம்னு திருப்பரங்குன்றத்தையும் திருச்செந்தூரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவை இரண்டும் பழைய வழிபாட்டு தலங்கள், அங்கே எந்த அளவில் கோயில்கள் இருந்தன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவை பழைய தலங்கள், இவை பழைய இலக்கியங்களில் அகநானூறு மாதிரியான சங்க இலக்கிய நூல்களிலேயே இவை வந்து காட்டப்பெற்றிருக்கின்றன. அப்புறம் அவையெல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியவையாகவும் இருந்திருக்கின்றன. பரிபாடல் இல்லை, பரிபாடலோடு வருகிற போற்றி பாடல்கள் ஒன்றில் அவன் சொல்கிறான், கூடல்லையும் கூடலும் தன்பரங்குன்றமும் இருக்கிற போது எங்களுக்கு எதுக்குடா சொர்க்கம்ங்கிற, நான் ஏன்டா மறுவாழ்வு தேடணும், நான் ஏன் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய இலக்கு சொர்க்கம், நான் வானுலகத்திற்கு, நான் ஏன் வானுலகத்திற்கு போகணும், எனக்கு வேண்டியது மண்ணுலகத்தில் இருக்குது, நான் எனக்கு கூடல் இருக்குது, தன்பரங்குன்றம் இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றான். அப்புறம் மற்ற இடங்களில் காலையில் துயில் எழுப்புவதற்கு கோழி கூவி துயில் எழுவார்கள், அல்லது வேத முழக்கம் கேட்டு துயில் எழுவார்கள், நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் தூங்குறதே இல்லை, நாங்கள் தூங்கினா தானேப்பா துயில்
1: யாரை எழுப்பணும்,
0: இங்கே நாங்கள் தூங்குறதே இல்லை, நாங்கள் எல்லா நேரமும் சௌரியமாக மதுரையிலையும் திருப்பரங்குன்றத்துலேயும் நாங்கள் முழிச்சிக்கிட்டே இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதில் கொடிமரம் இருந்துச்சா, விளக்கேத்திர தூண் இருந்துச்சாங்கிறதெல்லாம் நமக்கு பதிவு இல்லை. தன்பரங்குன்றம் இருந்துச்சு, தன்பரங்குன்றத்தில் விளக்கேத்திர தூண் இருந்துச்சாங்கிறதுக்கு பதிவு இல்லை. அப்போ இதுதான் நமக்கு மரபு. இங்கே வேல் நட்டு வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மாமல்லபுரத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பழைய கோயிலில் கடற்கரையை ஒட்டி அந்த புலிக்குகைக்கு பக்கத்தில் அதில் ஒரு கல்லால் செய்யப்பட்ட வேல் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சரி, மாமல்லபுரம் பல்லவர்களினுடைய காலம், அது பிற்காலம்னு வச்சுங்க. தன்பரங்குன்றம் இன்னும் பழசு. அப்போ வேல் என்பது வழிபாட்டிற்குரியது. ஒரு கல்லை ஊனி அதை முருகன் வழிபட்டிருக்காங்க. அந்த ஊன்றப்பட்ட கல்லுக்கு கந்து என்று பெயர். கந்துன்னா ஒரு தறி, மாடு கட்டுற தறி மாதிரி. மாடு கட்டுறதுக்கு ஒரு முளை அடிப்பாங்க, சின்னதாக இருக்கும். யானை கட்டுறதுக்கு ஒரு தறி நட்டா எப்படி இருக்கும்? அது கல்லா, அதை மரத்தில் ஊன முடியாது, பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்போ அது கல்லால் ஊன்றப்பட்ட தறி. அப்போ யானை கட்டும் தறிக்கு கந்துன்னு பேர். கந்து, கந்துடை பொதியல்னு தொல்காப்பியத்தில் வருது, கந்து வழிபாடுன்னு வருது. கந்துங்கிறது என்னன்னா, அதுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதும்போது அது வந்து யானை கட்டும் தறி, அது மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கந்தை வழிபட்டிருக்கான். கந்தில் வழிபடப்பட்டதுனால கந்துங்கிறது ஒரு அடையாளம் தான். கந்து இஸ் அ மார்க், இட் டஸ் நாட் சிக்னிஃபை எனி திங் மோர். எனக்கு வழிபடுறதுக்கு ஒரு அடையாளம்,
1: அது ஒரு குறியீடு.
0: நான் வேலை நட்டு வழிபடுவேன், கந்து நட்டு வழிபடுவேன். வேலை நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு வேலன்னு பேர். கந்து நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு கந்தன்னு பேர். அப்போ கந்தனுக்கு ஸ்கந்தனுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு இசை போட்டுட்டா அது வந்து ஓன் ஜாமி ஆயிருமா? நீங்கள் நாங்கள் வேட்டின்னு சொன்னால் நீங்கள் அதை வேஷ்டி அப்படிம்பிய. எல்லாத்துலேயும் நாங்கள் சலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜலம் அப்படிம்பிய. சலசலான்னு ஓடுறதுனால சலம், அதுக்கும் ஜலத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜலத்தை தான் நீங்கள் சலம்னு எழுதுறீங்க. யோ, நாங்கள் சலசலான்னு ஓடுறதுனால சலம்னு எழுதுகிறோம். சலசலன்னு அசைவது எதுவோ அது சலம், சலசலக்காமல் அசையாமல் நிற்கிறது எதுவோ அது அசலம். அப்போ அசலமும் எங்கோடு தான், சலமும் எங்கோடு தான். எல்லாத்தையும் தூக்கி நீ மடியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களது, நீங்கள் ஆட்டையை போட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் கந்து கந்தன், வேல் வேலன், இப்படித்தான் நம்ம வழிபட்டோம். இதில் நமக்கு ஆறுமுகம் எங்கே வந்துச்சு, ஸ்கந்தன் எங்கே வந்து?
1: இல்லை, நீங்கள் வந்து ஸ்கந்தன் அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம கந்தனை தான் ஸ்கந்தன் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய சுப்பிரமணியர் தான் நீங்கள் வந்து முருகன் மாற்றிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கௌமாரம்ன்ற ஒரு வழிபாடே கொடுத்துருக்கிறார். இந்து மதத்துடைய ஒரு கூறுகளில் அதுவும் ஒன்று. அப்போ எங்களுக்கும் பல ஆதாரங்கள் இருக்குது. ஸ்கந்தனுக்கு அவங்களோட வரலாறே வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியுமா? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கூறுகளில் உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குது?
0: கந்தன்கிறதுக்கு நான் பொருள் சொல்லிட்டேன். கந்திலிருந்து ஒரு அடையாளமாக வைத்து வழிபட்டது ஸ்கந்தன். கந்தன்,
1: ஆமாம்.
0: ஸ்கந்தன்கிறதுக்கு என்ன அடிப்படை, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஸ்கந்தம் அப்படின்னா பலவாக இருந்தது, ஒருங்கு
1: ஒன்றாமாறுது,
0: ஒன்றாக்கப்பட்டால் அதற்கு ஸ்கந்தம் அப்படின்னு பேர். ஏன் இவனுக்கு ஸ்கந்தன்னு பேர்? ஏன்னா இவன் ஆறு பிள்ளையாக பிறந்தான், ஆறாக இருந்தவனை ஒன்றா சேர்த்து விட்டாங்க, சேர்த்ததுனால இவனுக்கு ஸ்கந்தன்னு பேர். இந்த ஆறுமுகம் கதை எனக்கு அதுதான் பேர், அது நல்ல தமிழ் பேர் அப்படின்னு நமக்கு ஒரு தரம் சிலம்பலி செல்லப்பன் சொன்னார். ஆறுமுகம்னாலே தமிழன் தானடா, அப்புறம் என்னடா
1: ஆறுமுக தமிழன்
0: அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியுது, ஆறுமுகம்ங்கிறது தமிழ் இல்லை. ஆறுமுகம்ங்கிறது சொல்லு பேர், தமிழ் பேர் தான். ஆனால் அதனுடைய அடிப்படை
1: உருவாக்கம்,
0: அந்த அதன் பின்னால் இருக்கிற தொன்மம் இருக்குல்ல, அந்த தொன்மம், அந்த புராணம், அந்த கதை, அது நம்முடைய மரபில் சொல்லப்பட்ட கதை இல்லை. எங்கே தமிழ் இலக்கிய பரப்பில் முருகனுக்கு ஆறுமுகம்னு சொல்லப்பட்டிருக்கு? அது வந்து திருமுருகாற்றுப்படையில் தான் வருது. திருமுருகாற்றுப்படையில் ஒவ்வொரு முகமும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. முதல் என்ட்ரி அதுக்குள்ளே வருது, பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கலாம்.
1: இதில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் வருது இல்லை?
0: ஆறு படை வீடு, நீங்கள் 24 படை வீடு கூட வச்சிங்க. நான் தான் சொல்லிட்டேன், வேல்ங்கிற படையை எங்கெங்கெல்லாம் நட்டிங்களோ அதெல்லாம் படை வீடு.
1: ஓகே,
0: நீங்கள் இங்கே படவேடுன்னு ஆந்திரா பார்டரில் ஒரு ஊர் இருக்குது,
1: ஆமாம்,
0: படை வீடு தான் அது. வேல் நட்டா படை வீடு. இங்கே நடுவில் ஒரு வேலை கொண்டாந்து வச்சிங்கன்னா காரில் முன்னாடி டேஷ்போர்டில் வேல் நட்டு வச்சுருக்கேன், அப்போ காரு படை வீடு தான். எங்கேயெல்லாம் வேலை நட்டிங்களோ படையை நட்டிங்களோ அதெல்லாம் படை வீடு தான். அது ஆறாக இருக்கிறது,
1: அதுக்கும் ஆறுமுகத்து சம்பந்தம் இல்லை,
0: தொடர்பு இல்லை. ஆறுமுகம் அப்படிங்கிற கதை எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஷண்முக அப்படின்னா இது இந்த ஸ்கந்தன் அப்படிங்கிற கதை. இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம், சம்பவம் பண்ண போகிறோம்ன்றாங்கல்ல, அது மாதிரி முருகனுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கு பேர் குமார சம்பவம். அதை எழுதினவர் காளிதாசன். அதில் உற்பத்தி செய்யப்படுற கதைகள் தான் இவையெல்லாம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அதில் தான் சிவகுமாரன்,
1: ஓகே,
0: நம்முடைய மரபில் அவன் வந்து கொற்றவை மகன், அந்த குமார சம்பவம் சொல்லப்படும் போது தான் அது சிவகுமாரன், அவன் வந்து சிவனுக்கு பிறந்த மகன். இது எல்லாத்துலேயுமே சிங்கிள் பேரண்ட்டு தான், அதுலேயும் சிங்கிள் பேரண்ட்டு தான், இதுலேயும் சிங்கிள் பேரண்ட் தான், ஆனால் பேரண்டேஜ் யாருக்கு அப்படிங்கிறது தான் வேறுபாடு. இங்கே வந்து கொற்றவைக்கு, அங்கே சிவனுக்கு. சிவனுடைய நெற்றிக்கண் நெருப்பு திறக்கப்பட்டது மன்மதனை எரிக்கிறதுக்காக, அந்த பொறிகள் சரவண பொகையில் நாணர்காட்டு பொய்கையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. ஆறு பொறிகள் விழுந்தன, ஆறு குழந்தைகளாயின, ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். உமை தழுவும் போது அவர் ஆறு குழந்தைகளும் ஒன்றாகின. அப்போ பலவாக இருந்தது, ஒன்றானதுனால இவன் ஸ்கந்தன். அப்புறம் இவனுக்கு ஒன்றாகும் போதும் ஓர் உடல், பன்னிரு கை, ஆறு முகம் அப்படின்னு ஆனதுனால இவன் சண்முகன். நாணர்காட்டில் பிறந்ததுனால, சரவணத்தில் பிறந்ததுனால இவன் சரவணன், கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால இவன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுற பெயர்கள் எல்லாமே அந்த கதை மரபிலிருந்து சொல்லப்பட்ட பெயர்கள்.
1: குமார சம்பவத்தில் தான் இருக்கு எல்லாமே.
0: குமார சம்பவம், இதை ஒட்டிய மகாபாரதத்தில் இருக்கிற கதைகள், இப்படி வட மரபில் சொல்லப்படுற கதைகள் இவையெல்லாம், இவை பழைய தமிழ் மரபு முன்வைப்புகளில் இவையெல்லாம் இல்லை. பின்னால் இந்த கதைகளெல்லாம் தழுவி கொள்ளப்பட்டு திருமுருகாற்றுப்படையினாலும் பரிபாடலினாலும் இவையெல்லாம் இங்கே பரப்பப்படுகின்றன. பரிபாடல் இந்த தொன்மக் கதைகளையெல்லாம் ஏற்றுத்தான் பரப்புது. அதே மாதிரி திருமுருகாற்றுப்படையும் இந்த கதைகளையெல்லாம் ஏற்றுத்தான் பரப்புது. அப்போ இவை வந்து அகம் புறம் முதலிய நூல்களுக்கு முந்தைய காலமாக பிந்தைய காலமானால் பிந்தைய காலம். இப்போ இந்த தொன்மக் கதைகளை இவை முன்வைப்பதனால இவற்றினுடைய காலத்தை இன்னும் பின்னுக்கு தள்ளுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கலப்பெல்லாம் வந்ததற்கு பிறகு இவை நிகழ்ந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆறுமுகம்ங்கிறதுக்கான கதை எங்கேருந்து வந்துச்சு, ஆறுமுகம்ங்கிற படிமம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வடக்க ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் இந்த பகுதிகளில் ஒரு போர்க்குழு ஒன்று வாழ்கிறது. இந்த போர்க்குழுவுக்கு நாடு கிடையாது, அவனுக்கு ஒரு நேஷன் இல்லை.
1: சரி,
0: இப்போ இங்கே இருந்தவனுக்கு சோழன், சேரன், பாண்டியன் அப்படின்னு நாடுகளை உருவாக்கி கொண்டது மாதிரி அவனுக்கு நாடு இல்லை. இதற்கு முன்னாடி இது வந்து குறுங்குழு ஆட்சிகளாக இருந்தபோதும், வேளிர்கள் ஆண்டபோதும் சின்ன சின்ன இடங்களாக வைத்து கொண்டு ஒரு ஒருமை ஆட்சியாக அவர் நடத்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு ஒருமை ஆட்சியாக அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் ஒரு தொகுப்பாக, ஒரு குழுவாக இருந்தார்கள். அந்த குழு தங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி கொண்டது. அவர்களுடைய அடிப்படை என்னென்னா, இவர்கள் சண்டைக்கு போவார்கள். இவர்களுடைய வேலை எங்கேயாக இருந்தாலும் போய் சண்டையிட்டு எதையாவது பிடுங்கி கொண்டு வந்து அதன் வழியாக தங்களுடைய வாழ்வை நடத்துவது. இவர்களுக்கு யௌத்தேய கணங்கள் அப்படின்னு பேர். யௌத்தேயர்கள், யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள், ஆகையினால் இவர்கள் யௌத்தேயர்கள் அப்படின்னு பேர். இந்த யௌத்தேயர்கள் வழிபடுகிற தெய்வம் ஒன்று இருந்தது, அது கையில் வேல் வைத்திருக்கிறது. அந்த கையில் வேல் வைத்திருக்கிற அந்த தெய்வத்திற்கு அவர்கள் சுப்பிரமணியன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். பிரம்மன் என்றால் கடவுள் கருதுகோள் என்று நினைக்கிறார்கள். தங்களுக்கு நல்லவனாக அவன் இருக்கிறதுனால சுப்பிரமணியன் என்று அவர்கள் அந்த கடவுளுக்கு பெயர் வைக்கிறார்கள். அதற்கு காசெல்லாம் போட்டிருக்கிறார்கள். வேல் வைத்திருக்கிற ஒரு தெய்வம், அது சுப்பிரமணியன். அவன்தான் அதில் முத முதல்ல ஆறு முகத்தை போட்டவன். யௌத்தேய கணங்களினுடைய தெய்வமாகிய சுப்பிரமணியனுக்கு தான் ஆறு முகம் போடப்பட்டது. அந்த ஆறு முகம் பின்னால் பரவலாக்கம் பெறுகிறது எப்போது என்றால், இந்த யௌத்தேய கணங்கள் ரொம்ப பரவலாக இங்கே வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தன் இருக்கான்ல,
1: ஆமாம்,
0: எந்த படையை இவன் கடந்தான்? இந்த யௌத்தேய கணங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக இங்கிட்ட அங்கிட்டும் போய் திரியும் போது இங்கே தமிழ்நாட்டு பக்கமும் அவங்க வந்திருக்கக்கூடும். வந்திருக்கும்போது அவனை அடித்து விரட்டி விட்டவங்கிறதுனால ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு அவனுக்கு பேர். அந்த ஆரிய படைங்கிறது யௌத்தேய படை தான். அந்த யௌத்தேய படையாகிய அந்த ஆரிய குழுவினுடைய தெய்வம் ஆறுமுகங்களுடைய கையில் வேல் கொண்ட போர் தெய்வம். அந்த போர் தெய்வத்தின் பெயர் சுப்பிரமணியன். அதுக்கும் நம்ம வழிபடுற இங்கேயும் ஒருத்தன் வேல் வச்சிருந்தான், அங்கேயும் ஒருத்தன் வேல் வச்சிருந்தான், ரெண்டு பேரும் வேல் வச்சிருக்காங்க, ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துரு அப்படின்னு. இங்கே ஒருத்தனை சிவன் வழிபட்டோம், அங்கே ஒருத்தனை ருத்ரன்னு வச்சுருந்தாங்க. அந்த ருத்ரன் மேலே அவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ருத்ரன்னா அழுதுகிட்டே இருக்கிறவன், ஊழகிட்டுக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு பேர். உன்னோட பெரிய ரோதனையாக போச்சுரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ரோதனை ருத்து அப்படிங்கிறது அழுகை. உழையிட்டு கொண்டே வருகிற கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு பேர் வச்சா அதை நீ கடவுளாக கருதுறதா
1: மதிக்கலைன்னு அர்த்தம்,
0: மதிக்கலைன்னு அர்த்தம். இங்கே ரொம்ப பெருமதிப்போடு வச்சுருக்காங்க. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் சொல்கிறான், நீலமணி மிடற்றொருவன் சொல்கிறான். இதெல்லாம் புராணங்களில் வர்ற கதைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மரபுகள் தான். அப்போ இங்கே மதிப்போடு வைக்கப்பட்டிருப்பது அங்கே மதிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அவனையும் இவனையும் ஒருங்கிணைக்கிற ருத்ரனையும் சிவனையும் ஒருங்கிணைக்கிற காலத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கோணாரையும் நாராயணனையும் ஒருங்கிணைக்கிற ஒரு காலத்தில், அதாவது கிருஷ்ணனையும் நாராயணனையும் ஒருங்கிணைக்கிற ஒரு காலத்தில் சுப்பிரமணியனையும் முருகனையும் ஒருங்கிணைக்கிறாய். இப்படி இந்த ஒருங்கிணைப்புகள் பின்னால் நிகழ்கின்றன. நீ ஒரு வடிவம் வச்சுருந்த, இந்த வடிவம் எப்படி பாப்புலர் ஆச்சு? ஒரு போர்க்குழு வைத்திருந்த ஒரு தெய்வ வடிவம் எப்படி பரவலாயிற்று அப்படின்னா, இந்த போர்க்குழுவினுடைய தொந்தரவு தாங்காமல் ஒரு கட்டத்தில் இந்த குப்தர்களினுடைய அரசு உருவான போது குப்தர்கள் அவர்களை தோற்கடிக்கிறார்கள், தோற்கடித்து அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். கட்டுப்படுத்திய போது அவர்களுடைய வழிபாட்டு தெய்வமாகிய இந்த போர் தெய்வமாகிய சுப்பிரமணியன் இவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவாக ஸ்காந்தகுப்தன்னு ஒருத்தன் வர்றான்.
1: ஆமாம், ஸ்கந்தகுப்தன். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அதுக்கு பிறகு குமாரகுப்தன்னு ஒருத்தன் வர்றான்.
1: ஆமாம்.
0: எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, இவனை அடித்தான், அடித்ததில் ஒரு தெய்வத்தை பிடிச்சான், பிடிச்ச தெய்வத்தினுடைய பேரை இவங்க வச்சுக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தன் வர்றான், குமாரகுப்தன் வர்றான். இப்படி தான் அது வடமரபினுடைய தெய்வமாக அது
1: மாறுது,
0: பெருகுது.
1: ஓகே.
0: பெருகும்போது ஆறுமுகம் எப்படா இவனுக்கு வந்துச்சு? ஆறுமுகத்தோடு அவன் பொம்மை போட்டிருக்கான்.
1: ஆமாம்.
0: ஆறுமுகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை உருவாகும்போது குமார சம்பவம் உருவாகிறது. குமார சம்பவத்தில் இந்த ஆறு பொறிகள் குளத்தில் விழுந்தன, அணைந்தன, அவை பிள்ளைகளாயின, அவை ஒருங்கிணைக்கப்பட்டன. ஒருங்கிணைக்கப்பட்டதுனால அதுக்கு ஸ்கந்தன்னு பேர். ஆறு முகங்கள் இருந்ததுனால சண்முகன், ஆறுமுகன் அப்படின்னெல்லாம் பேர் என்று இந்த கதை உருவாக்கம் செய்யப்பட்டது. அப்போ இந்த குமார சம்பவத்தினுடைய காலமெல்லாம் பின்னாடி வர்ற காலம்தான். அப்போ இவை இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டதனுடைய விளைவாக எல்லா கதைகளும் கலந்து மயங்கி அந்த கதைகள் இங்கே வந்து, அந்த கதைகளை இங்கே திருமுருகாற்றுப்படை மாதிரியான நூல்கள் என்டார்ஸ் பண்ணபோது, இவை ஒரு பெரிய நிலப்பரப்பினுடைய பொது தெய்வம் என்பதை போல ஒரு கருத்து பின்னால் உருவாக்கப்படுகிறது. ஒரு திணைக்குள்ள இருந்த தெய்வம், பிறகு அந்த ஒரு திணைக்குள்ள பரவலாவது என்பது ஒன்றும் பெரிய கடினமில்லை. வணிக போக்குவரத்துகளின் வழியாகத்தான் தெய்வங்களும் மெய்யியல் மரபுகளும் பரவுகின்றன. நீங்கள் வணிகமே நடக்காமல் அடைச்சி விட்டீங்கன்னு வச்சுங்க, இரும்பு திரை போட்ட நாடாக்கிட்டீங்கன்னா எவனும் எதையும் கொண்டாட முடியாது, எதையும் பரப்ப முடியாது, எந்த கருத்தும் பரவாது. இது வணிக பரவல் இருக்கிற போது நெய்தல்காரன் உப்பு கொண்டு போய் விற்கிறதுக்கு போவான், மலையில் இருக்கிற குறவன் வந்து கிழங்கு விற்கிறதுக்கு போவான், இங்கே இருக்கிறவன் சாமியை அவன் பேசுவான், அங்கே இருக்கிற சாமியை இவன் பேசுவான், அந்த சாமி நல்ல சாமி தான் நம்மளும் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பான், அப்படி எடுப்பான். திருநெல்வேலியில் இருக்கிறவன் அங்கே இருக்கிற சாமியை இங்கே தூக்கிட்டு வந்துடுறான்ல ஒரு கைப்பிடி மண்ணோட. பரவலாவது என்பது அது ஒன்றும் குற்றம் இல்லை, அது இயல்பு தான், அப்படி தான் நடக்கும். அப்படி பரவும். இங்கேருந்து வணிகத்திற்காக போன தமிழர்கள் எல்லா இடத்திற்கும் தண்டபாணி தெய்வத்தை தூக்கி கொண்டே போயிருக்கிறார்கள், வேலனை தூக்கி கொண்டே போயிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் கோயிலில் உருவாக்கணும், நான் இருக்கிற இடத்துல என் சாமியும் இருக்கணும், எனக்கு பாதுகாப்பு என் சாமி தான் அப்படின்னு கொண்டு போய் வச்சுக்கிறான். அப்படி பரவலாகும். இந்த பரவலாக்கத்தில் இந்த கதைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இது ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கிறது. இது இயல்பானது தான். அப்போ சரி, நம்மளும் அந்த கதைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் ஒப்புக்கொண்டுட்டோம், ஒப்புக்கொண்டு இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நமக்கு ஆறுமுகம்னெல்லாம் பேர் வைக்கிற நிலைமைக்கு வந்து சேர்ந்துட்டோம். குன்றக்குடி முருகனுக்கு ஆறுமுக வேலவன் அப்படின்னு பேர். அப்புறம் மெல்ல என்னாச்சு, ஆறுமுக வேலனுங்கிறத சண்முகநாத சாமி அப்படின்னு எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து சேவர்கொடியோங்கிறத குக்குடாப் துவஜர் அப்படின்னு எழுத ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல ஐயா என்னையா அது, சரி எல்லாம் என்ன நம்ம சாமி தானே அதுவும் அப்படின்னு நினச்சா என்னையா இந்த சேட்டையெல்லாம் பண்ணுறீங்க, எங்கள் மொழி போயிரும்போல் இருக்குது, எங்கள் மரபு போயிரும்போல் இருக்குது, எங்கள் பண்பாடு போயிரும்போல் இருக்குது அப்படின்னு நம்ம விழிச்சா இந்த இடத்துல வந்து
1: இல்லை. இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருந்துச்சுங்க. ஆதிசங்கரர் கௌமாரம்ன்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்களே அவங்க.
0: ஆதிசங்கரர் காலத்தில் இந்து மதம் இல்லை. ஆதிசங்கரர் இந்து மதத்தினுடைய தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வைக்கலை, அவர் ஆறு தெய்வங்களை வைக்கிறார்.
1: அந்த ஆறு எதுக்குள்ள?
0: ஆறு மதம். அவர் இந்து மதத்துக்குள்ள இந்த
1: ஆறு மதங்கள் சண்மதங்கள்னு சொல்கிறார்.
0: சண்மதம்னு ஏன் சொல்லணும்? இந்து மதம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் சண்மதம்னு சொல்கிறார்? ஆறு மதம்னு ஏன் சொல்கிறாரு? அந்த ஆறு மதம் இப்போ எங்கே இருக்குது? அந்த ஆறு மதம் இன்னைக்கு ஒரு கொடைக்குள்ளே போயிருச்சு, அது இந்து மதம்.
1: அதுதான் இந்து மதம்.
0: அது வேற, அது நீங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒருங்கிணைத்து கொண்டீர்கள், ஆகையினால அது இந்து மதமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேத மரபுலையே இந்து மதம்ங்கிற சொல் இல்லையே, எந்த பழைய நூல்லையும் இந்து மதம்
1: சொல்ல இல்லை,
0: இந்துங்கிற சொல் இல்லை. ஆதிசங்கரர்கிட்ட அது வெளிப்படலை. ஆதிசங்கரர் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற, பரவலாக வழிபடப்படுகிற ஆறு தெய்வங்களை அடையாளம் காண்கிறார். இந்த நாட்டினுடைய வழிபாட்டு மரபுகள் பல்வேறு, சூரியனுடைய கதிர்களைப் போல எண்ணற்றவை. ஆளுக்கு ஒரு சாமி கும்பிட்றான், கருப்பை கும்பிட்றான், முனியனை கும்பிட்றான், அவன் ஒன்று கும்பிட்றான். இந்த மதங்களுக்கெல்லாம் புனித நூல்கள் எவையும் கிடையாது. இந்த மதங்களுக்கு இதுதான் வழிபாட்டு மரபு என்று சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு மரபு எதுவும் கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சு கும்பிடு. முருகன் கோயிலுக்கு ஒரு பூசாரியும் கிடையாது. முருகன் கோயிலுக்கு வெறியாடுகிற வேலன் தான் இருக்கிறானே தவிர பூசாரி இல்லையே. நீங்கள் முருகனை எங்கே வச்சு, இந்த இடத்துல முருகனை கும்பிடலாம், ஒரு வேலனை கூப்பிட்டு இங்கே நான் முருகனை கும்பிடணும் வழிபாடு செய்துவை அப்படின்னு சொன்னால் அவன் பிறப்பங்கம்புகளை வந்து குச்சிகளை ஒடித்து ஒரு களம் அமைப்பான். அந்த களத்தில் வந்து ஆட்டுக்குருதியில் நனைத்த வெள்ளரிசியை வந்து தூவுவான். அதோடு சேர்த்து செவ்வலரி பூவையும் தூவுவான். தூவி அவன் வேலை எடுத்துக்கிட்டு வெறியாட்டம் ஆடுவான். ஆடுனான்னா முருகன் வந்துட்டான் இங்கே. அவ்வளோதான் வழிபாட்டினுடைய அடையாளம். அப்போ இங்கே ஒரு நிலையான வழிபாட்டு மரபு ஃபிக்ஸடாக இதுதான், இப்படித்தான் வழிபடணும். நமக்கு இன்றைக்கி ஒரு வழிபாட்டு மரபுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. கோயிலுக்குள்ளே நுழையும் போது முதல்ல கொடிமரத்துக்கிட்ட நின்று கும்பிடணும், அதுக்கப்புறம் சுற்றி வந்து அதற்கு பிறகு முதல்ல தாயாரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்மையப்பரை கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த திசையை நோக்கி விழுந்து கும்பிட்டு அதற்கு பிறகு இந்த இடத்துலேருந்து கோபுர தரிசனம் செய்வித்து அது சோமசூக்த பிரதட்சிணம் வரணுமா இல்லை சும்மா பிரதட்சிணம் வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பரிவார தேவதையை எங்கே கும்பிட்றது, பிள்ளையாரை எங்கே கும்பிட்றது அப்படின்னெல்லாம் வரையறை செய்யப்பட்டது மாதிரி ஒரு வரையறையெல்லாம் இல்லை. உன் சௌரியம், உனக்கு என்ன வசதிப்படுமோ அதை போட்டு கும்பிட்டு போ அப்படிங்கிற இடம்தான் இருந்துச்சு. அதுதான் சொல்ல வரேன். இப்படி பரவலாக பல்வேறு தெய்வங்களை பல்வேறு வழிபாட்டு மரபுகளில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து பலி கொடுத்து வழிபடுவார்கள், அரிசி தூவி வழிபடுவார்கள், நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே அப்படின்னு பாட்டு சொல்கிறான். கல்லே பறவை நல்லது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லை. கல் நட்டு வச்சுருப்போம், எங்களுடைய இனத்தை காப்பதற்காக சண்டையில் போர் துறந்த எங்களுடைய வீரனை குறித்து ஒரு நினைவு கல் எடுத்து வைத்திருப்போம். இன்றைக்கும் அந்த வழக்கம் பல்வேறு பகுதிகளில் இருக்குது. கல் எடுத்து பால் ஊற்றுறது, ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அதில் செய்யப்படுகிற சடங்குகளில் ஒன்று எலும்பெடுக்கிறது, எலும்பெடுத்து கொண்டாந்து வச்சு கல்லெடுத்து பால் ஊற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பாலை ஊற்றி அதை நிறைவு செய்வாங்க. அப்போ இந்த கல்லெடுத்தல் அப்படிங்கிறது அந்த கல்லை வழிபடுற வேலை மட்டும்தான் எங்களுடைய வேலையை தவிர வேறு ஒரு தெய்வமும் எங்களுக்கு கிடையாது. கல்லே பறவை நல்லது, நெல்லு குத்து பறவும் கடவுள், நெல்லை தூவி கும்பிடுற வேறு சாமி எங்களுக்கு கிடையாதுரா, கல்லை தான் நாங்கள் கும்பிடுவோம். அந்த கல் என்ன கல் அப்படின்னா அது கந்து, அது ஒரு வீரனுடைய நினைவாக வைக்கப்பட்ட கல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ இப்படி பரவலாக பல்வேறு வகைகளில் பலி கொடுத்து வழிபடப்பட்ட தெய்வ முறைகளையெல்லாம் அடையாளம் கண்டு இவர் அதில் இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறார், ஒழுங்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒழுங்கு செய்யும்போது அவற்றினுடைய பெருந்தெய்வங்களை அடையாளம் கண்டு அந்த பெருந்தெய்வங்களை தலைமை தெய்வங்களாக வைத்து ஆறு மதங்களை உருவாக்குகிறார். அப்படி சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவமாகவும், சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சாக்தமாகவும், முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் கௌமாரமாகவும், குமரன் என்பது குமாரன் என்று எழுதப்பட்டு கௌமாரம் என்று வருகிறது, கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டது கணாபத்தியமாகவும், சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டது சௌரமாகவும், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைணவமாகவும் ஆறு மதங்கள் என்று உருவாக்கி வைக்கப்பட்டது. ஆகையினால் அவருக்கு சண்மக ஸ்தாபகாச்சாரியார் அப்படின்னு பெயர். இவர் வந்து இவையெல்லாம் பெருவாரியாக வழிபடப்படுகிற முதன்மை தெய்வங்கள் என்கிற அடிப்படையில் இவற்றை ஒழுங்கு செய்து வைத்தார். அப்புறம் ஒழுங்கு செய்து இதை இப்படித்தான் வழிபடணும் அப்படித்தான் வழிபடணும்னெல்லாம் உருவாக்கி வச்சுவிட்டார். கண்ணகி கோயிலில் கொடுங்கோளூரில் கண்ணகியை எப்படி வழிபட்டார்கள்னா அதை மலைக்குடிகள் தான் வழிபட்டார்கள், அவர்கள் பலி கொடுத்து தான் வழிபட்டார்கள். எப்போது ஆதிசங்கரர் அதற்குள் நுழைந்து அங்கே ஒரு பிரதிஷ்டை செய்தாரோ, ஒரு தகடை பிரதிஷ்டை செய்தாரோ, அப்போது அது மந்திர வழிபாடாகி பிறகு அந்த கோயிலினுடைய வழிபாட்டு மரபு நடைமுறை எல்லாம் மாறி இன்றைக்கு அந்த மலைக்குடிகள் வழிபாடு செய்வதற்கு கொடுங்கல்லூர் பரணி நாள் மட்டுமே உரிய நாளாக ஆக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு ஒரு நாள் அவர்கள் வருவார்கள், அவர்கள் வாழ் எடுத்து கொண்டு வருவார்கள், அவர்கள் வாழால் தங்கள் தலையில் தட்டி கொண்டு தங்களுடைய குருதியையே கொடுங்கல்லூர் பகவதிக்கு பலியாக தருவார்கள். அவர்கள் தங்களுடைய வாயில் வந்த வசவுகளை எல்லாம் வயது அந்த கொடுங்கல்லூர் பரணி பாடல்களை பாடுவார்கள். அது அருவறுப்பு குறித்ததல்ல, அது வளமை வழிபாடு குறித்தது ஆனால் அது ஒரு நாள்தான் அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் என்று ஆக்கப்பட்டு அன்றைக்கு மூலக்கருவறை அடைக்கப்பட்டு இவர்கள் கோயிலினுடைய புறம்புகளில் வழிபட்டு போவது மாதிரியான ஒரு நடைமுறை மாற்றத்தை உருவாக்கிவிட்டார். அப்போது பலி கொடுத்து வழிபடுகிற வழக்கம், நெல்லுகுத்து பரவும் வழக்கம் எல்லாம் மாறிச்சு. இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டு விட்டது. இப்படி ஆறாக ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டது. பிறகு ஒன்றாக ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்ட போது அது இந்து மதமாக ஆகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு கடவுளர்கள், பல்வேறு சமய நம்பிக்கை மரபுகள் அப்படின்னு இவையெல்லாம் ஆக்கப்பட்டன. இவை பல்வேறு தேவைகளுக்காக, பண்பாட்டு அரசியல் தேவைகளுக்காக இவையெல்லாம் இவ்வாறு செய்யப்படுகின்றன. அப்படி செய்யப்படும்போது எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து எடுத்தோம்னு ஒப்புக்கொள்கிறதுக்கான துணிவு வேணும். நீங்கள் எல்லாத்தையும் வேறு எங்கேருந்து அதை எடுத்துவிட்டு அதெல்லாம் எம்பிட்டு எம்பிட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது.
1: இல்லை, இதில் இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க. அப்போ தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முன்வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கும், அவங்க வந்து அதை எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படி பார்க்க முடியாது, ஒரு பரந்துபட்ட பார்வையில் எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் மன்னர்கள் சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், இன்னும் சில மன்னர்கள்லாம் வந்து இவருடைய மகன்தான் முருகன்னே வந்து சில இடங்களில் குறிப்பிட்டலாம் வச்சுருக்கிறாங்க, எளிதெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அது எதிர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்றின வலதுசாரி ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க.
0: அவங்க பூரா பின்னாடி வந்தவங்க தான், ராஜராஜ சோழனோ மற்றவனோ எல்லாம் பின்னாடி வந்தவன். அவன் திருமுருகாற்றுப்படை எதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு, அதுவே அதை எல்லாத்தையும் அந்த கதைகளை
1: எண்டார்ஸ் பண்ணது. ஆக்சுவலி
0: பிறகு அவற்றை ஏற்று நம்முடைய ஆட்கள் இன்னமும் நம்ம கந்தன் கருணைன்னு படம் எடுத்தபோது அந்த கதையை தானே படம் எடுத்தோம். அவர் ஏபி நாகராஜன் தமிழ் மரபிலிருந்து வந்தவர் தான், அவர் வந்து தமிழரசு கழகத்தினுடைய ஆள் தான், அவர் மாப்போசியினுடைய ஆள் தான், அவர் அவர் வந்து தமிழ் மரபுக்காக படம் எடுத்தவர் தான், தமிழ் முருகன்கிறதுக்காக தான் படம் எடுத்தார். ஆனால் எடுத்த கதை வந்து புராண கதை, அது வந்து நம்ம தமிழ் மரபினால் என்டார்ஸ் செய்யப்பட்ட கதை இல்லை. அது அருணகிரிநாதர் வந்து அப்படி ஓய்ந்து கிடந்த முருகனை, முருக வழிபாட்டை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக வந்த ஒரு மறுமலர்ச்சிக்காரர் தான் முருக மதத்தில். முருகனை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டிய ஆள் வந்து, ஆனால் அவருடைய மொழி வந்து பெரும்பாலும் வடமொழி கலந்து விரவிய மொழியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் வெளிப்படுற உணர்வு தமிழ் உணர்வு தான். அப்புறம் நாங்கள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, எங்களுடைய கடவுள் தமிழ் மரபு முன்வைத்த முதல் கடவுள், அதனால் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம இயல்பாக சொல்கிறோம். நீங்கள் அதை வழிபட, யூத கடவுள் தான், அதை கும்பிட்றதுனால இங்கே இருக்கிறவெல்லாம் யூத மதத்தில் சேர்ந்துருவானா? யூதராக பிறந்த ஒருவரை தான் இங்கே கும்பிட்றான், அவன் நம்முடைய சாமின்னு நினச்சித்தானே கும்பிட்றான். தன்னுடைய கடவுளாக, அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்ததே தவிர எங்களுடைய கிளைமை பொறுத்தது இல்லையே.
1: அப்போ இந்து மதத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கிற மாதிரி இந்து மத கடவுள்னு சொல்ல மறுக்கிறாங்கல்ல, அங்கதான் இங்கே பிரச்சனையே வருது.
0: நம்ம தேடுறது உண்மை என்ன அப்படிங்கிறது. நீங்கள் கற்பிக்கிற கட்டுகிற கதைகள் எல்லாவற்றையும் உண்மை என்று நாங்கள் உங்களுடைய சௌகரியத்திற்காக சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துகிற பார்வையை எப்போதும் இங்கே ஏற்றது கிடையாது. ஒருமைப்படுத்த நினைக்கிறீர்கள், ஏன் பன்மையை ஒப்புக்கொண்டு போங்களேன். என்ன இப்போ அவன் நாங்கள் தமிழ் கடவுள்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன இப்போ பிச்சுக்கிட்டு போகுது? உங்களுக்கு அதில் என்ன,
1: நான் தனிச்சு போக பார்க்குறீங்களா, தனியாக நிற்க பார்க்குறீங்களாங்கிறதான கேள்வி.
0: நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம பல்வேறு சௌகரியங்களுக்காக ஒன்றா இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். ஒரு பெரிய நாடாக ஒன்றாக ஒருங்கிணைந்து இந்தியர் என்ற அடிப்படையில் இருக்கிறது தான் விருப்பம். அதை இங்கே யாரும் மறுதளிக்கலை, யாரும் தனி நாடெல்லாம் கேட்கலை. ஒரு காலத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்புறம் தனியாக போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்து வந்து நிற்பான். இது சரி, இயல்பாக இருந்துட்டு போங்களேன். ஏன் ஜாமி, ஏன் ஜாமி, ஓன் ஜாமி, ஓன் ஜாமி வச்சுக்க. ஏன் ஜாமியை ஓன் ஜாமியாக ஏற்றுக்கிறதுனாலும் ஏற்றுக்க. ஓன் ஜாமி எனக்கு பிடிச்சிருந்தா நானும் அதை கும்பிட்டுக்கிறேன், என்ன பிரச்சனை?
1: நம்ம ஊரில் நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே.
0: ஆமாம், நம்ம என்ன இதெல்லாம் வேண்டாம்னா சொல்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தான் போகிறோம், வேளாங்கண்ணிக்கும் போய்க்குவோம், நாகூருக்கும் போய்க்குவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நாகூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் போகக்கூடாது, ஆனால் வந்து சாய்பாபாவுக்கு வேணால் வரலாம் அப்படின்றான்.
1: குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சுங்கய்யா, தமிழ் மரபில் பின்னாடி வந்த பல சைவ சித்தாந்த அறிஞர்கள் இருப்பாங்க, அல்லது மற்ற முக்கியமான தமிழ் ஆளுமைகள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் முருகனை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்களா, பேசியிருக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ வள்ளலார் போன்ற ஆளுமைகளோ அல்லது அதற்கு பிறகோ அல்லது அந்த காலகட்டத்தை சமகாலத்தவர்கள் முருகனை போற்றியிருக்கிறாங்களா, கோட் பண்ணியிருக்காங்களா?
0: நல்லா நல்லா நல்லா, வள்ளலார் முருகன் அடியார் தானே.
1: ஆமாம்,
0: அதனால வள்ளலார் இதுல எல்லாம் தொடங்கி இதையெல்லாம் கடந்து வெளியே போயிட்டார். ஒரு கட்டத்தில் முருகன்ல தொடங்கி சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லி தர்மமிகு சென்னையுள் தலமமைத்து தலமோங்கு கந்தவேளை அப்படின்னு பாடினவர் தானே. அப்படியெல்லாம் பாடிட்டு முருகனை கண்ணாடியில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி, பிறகு நடராஜ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்து, பிறகு இவை எல்லாவற்றையும் தாண்டி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு அருள் நிலைக்கு அவர் போயிட்டார், நிலை கடந்து கடந்து போயிட்டார். அதே மாதிரி இப்போ பாம்பன் சாமிகள், அருணகிரிநாதர், குமரகுருபரர், இவர்கள் எல்லாரும் முருக வழிபாட்டை போற்றி, அருணகிரிநாதர்லிருந்து மீண்டும் முருகன் மறுமலர்ச்சி பெறும். சங்க காலத்தில் முருகன் தலை தூக்கி நின்றது போக, அதற்கு அடுத்து வந்த காலத்தில் சமணமும் பௌத்தமும் தலை தூக்கிய போது முருகன் படிமானத்திற்கு போய் ஒரு போர் தெய்வமாக, ஒரு காதல் தெய்வமாக, காதலி வந்து தலைவி சுருங்கி போய் சுணங்கி போய் இருந்தான்னா, தலைவி சுணங்கி போயிருக்கா என்னன்னு தெரியலை, வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் நடத்தினா தான் என்ன காரணம்னு தெரியும் அப்படின்னு வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தான் அவன் களம் அமைக்கிறான். தலைவியினுடைய வீட்டினுடைய முற்றத்தில் வந்து களம் அமைத்து அவன் வேலெடுத்து வெறியாடி இவளுடைய மனத்தில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலன் வர வேண்டியிருக்கு. அப்போ வேலன் என்பவன் போர் தெய்வம், வேலன் என்பவன் காதல் தெய்வம், ரெண்டையும் ஒழிச்சு விட்டாங்க. பின்னாடி வர்ற புறநானூற்று பாட்டில் ஒரு இடத்துல சொல்கிறா, அந்த சாமி கும்பிட்றதுக்காக அருகம்புல்லு பறிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, ஒருத்தன் தலையெல்லாம் சடை வளர்த்துக்கிட்டு சாமியார் மாதிரி, சாமியாருன்னு நினைக்காத, ஒரு காலத்தில் இவன் வந்து பொண்ணுகளை தன்னுடைய சொற்களால் வலை போட்டு விரித்து பிடிச்சவன் தான் சொல்வலை வெட்டுவன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு காலத்தில் காதல் மன்னனாக இருந்த இவன் இப்போது சாமியாராகி அருகம்புல் பறித்து கொண்டிருக்கிறான் வழிபாட்டுக்காக அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு காதலும் மாறிடுச்சு, போரும் மாறிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சைவம் மேலெழுந்து வருகிறது. சைவம் மேலெழுந்த போது சைவத்தினுடைய கீழடிப்படுத்தப்பட்ட தெய்வமாக முருகன் ஆகிவிடுகிறான். சிவன், சிவனுடைய மகன், இந்த கதைகளினுடைய வருகை ஆகையினால் சிவன் கோயிலினுடைய ஒரு முகப்பு முருகனுடைய முகப்புன்னு அனுச்சே ஒழிய, முருகன் தனியாக நின்ற முகப்புகளினுடைய எண்ணிக்கை என்பது சுருங்கிவிட்டது,
1: சுருங்கிருச்சு. நீங்கள் ஒரு முக்கியமான வாதம் வச்சிங்க, கூற்ற சொன்னீங்க இல்லையா, சமணமும் பௌத்தமும் தான் வந்து முக்கியமான காரணம். இப்போ வைதீக ஆதிக்கம் அப்படிங்கிறது முருகன் மேலே சுத்தமாகவே இல்லையா? ஏன்னா நான் முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி தான், அவருக்கு பூணூல் போட்டாங்க, எப்படிடா நீங்கள் முருகனுக்கு பூணூல் போடுவீங்கன்னு நீங்கள் இருக்கிறவங்க கேட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு முருகனுடைய சிலையை வைக்கிறதுனா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, பூணூல் போட்டதுங்கிறது ஒரு வைதிக மரபினுடைய ஒரு அடையாளம் தானே?
0: ஆமாம், அதெல்லாம் பின்னாடி நடந்தது. இவையெல்லாம் தெய்வ நிலைப்படுத்தப்பட்டு பிறகு இந்த சாமிகளெல்லாம் வந்து வடமொழியில் தான் துதி செய்யப்பட வேண்டும்.
1: தமிழ் புரியாது, தெரியாது,
0: தமிழ் தெரியாது, தமிழ் கடவுளுக்கு தமிழ் தெரியாது, தன்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கு மறைவாக போற்றின்னு பொதுமைப்படுத்தி தான் பண்ணான். ஏன் சாமி, ஆனால் எல்லாருக்கும் சாமி தான், யார் வேணாலும் கும்பிடு, நான் ஒன்றும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னானே ஒழிய, நீ வந்து நான் மட்டும்தான் வச்சுக்குவேன் அப்படின்னு இதை மட்டுப்படுத்தலை. அப்போ இந்த மாதிரியான நிலைகள் வந்தபோது தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு வைதீக அலங்காரம்னே முருகனுக்கு ஒரு அலங்காரம் செய்யப்படுகிறது, வைதீக ராஜ அலங்காரம் மாதிரி
1: வைதீக
0: அலங்காரம்னே ஒரு அலங்காரம் செய்யப்படுது. இவற்றையெல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக மறுதளிக்கலை. இதன் மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் பொது மக்கள் தளத்தில் இவற்றையெல்லாம் யாரும் ஒன்றும் இதெல்லாம் ஏண்டா செய்கிற அப்படின்னுலாம் யாரும் சொல்லலை. சரி, சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க,
1: செஞ்சுட்டு போட்டு
0: வருவோம் அப்படின்னு கும்பிட்டுட்டு தான் வர்றாங்களே ஒழிய, இந்த சண்டைகளையெல்லாம் சாமியினுடைய முகப்புக்கு யாரும் கொண்டு போகவில்லை, நீங்கள் தான் கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வந்தால் இதற்கு மறுப்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த வடமொழி மயமாக்கல் அப்படிங்கிறது, எல்லா பெயர்களும் வடமரபுக்கு ஆக்கப்பட்டு விட்டன. நீங்கள் தண்டாயுதபாணின்னு சொல்கிறது, குமாரசுவாமின்னு சொல்கிறது, சுப்பிரமணியர்னு சொல்கிறது. நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலில் எவனா சுப்பிரமணிய சாமி கோயில்னு சொல்கிறானா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்னு தான் சொல்கிறான். குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோயில் அப்படின்னு எவனா சொல்கிறானா?
1: இல்லை,
0: குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு தான் சொல்கிறான். நீ என்ன வடமொழி பெயர் வைத்தாலும் திரும்ப திரும்ப இங்கே இருக்கிற பையன் முருகன் கோயில் முருகன் கோயில் தான் சொல்கிறானே ஒழிய, அதை சண்முகநாத சுவாமினோ குக்குடாப் துவஜர் கோயில்னோ எவனும் சொல்லலையே. இது இவனுக்கு சொல்ல வராது,
1: வாயிலன்னு உடையாது,
0: வராது, ஆவி போயிடும். அப்போ இயல்பாக எல்லா பயிலும் முருகன் கோயில் முருகன் கோயில்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். இன்றைக்கு வரைக்கும் முருகனுங்கிற பெயர் தான் நிற்கிதே ஒழிய நீங்கள் வைத்த வடமொழி பெயர்கள் எவையும் நிற்கவில்லை. பிறகு இந்த முருகனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கா? நீங்கள் வந்து சிவனுக்கு ஒரு உலகம் வச்சிங்க, கைலாயம் பெருமாளுக்கு ஒரு உலகம் வச்சிங்க, வைகுண்டம் பிரம்மனுக்கு ஒரு உலகம் வச்சிங்க, அது வந்து சத்திய லோகம். முருகனுக்கு எந்த லோகம்? முருகனுக்கு அங்கே லோகம் கிடையாது. ஏன்னா முருகன் இங்கே இருக்கிறவன்,
1: எங்கே நாங்கள் நம்மளுக்கு இங்கே அங்கே உலகம்
0: மண்ணுக்குள்ளே கிடக்கிற பையன், அவன் கோவக்கார குழந்தை பையன், அவன் மண்ணில் புழுதி பொடிஞ்சு கிடக்கிறவன், இவனுக்கு உலகமே கிடையாது மேலே. அப்புறம் முருகனுக்கு வேள்விகளெல்லாம் கிடையாது. முருகனுக்கு வேள்வி செஞ்சு வழிபடுறதுங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது தான். இந்த குடமுழுக்குகளில் வேள்விகள் செய்கிற மரபுகளெல்லாம் பின்னால் வந்தவை. அவன் தோல் வலியினால் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைத்தவன் வேள்வியினால் எதையும் பெற வேண்டும் என்கிற மரபு இங்கே முன்வைக்கப்பட்டதே இல்லை. இப்போ இவையெல்லாம் பின்னால் பின்னால் சேர்க்கப்பட்டன. இவற்றையெல்லாம் பெரிதாக யாரும் சுட்டி காட்டி முரண்டு பிடிக்காததற்கு காரணம், இதை குறித்து சண்டை போட வேண்டாம், சரி அவர்களும் வணங்குகிறார்கள் நாமும் வணங்குகிறோம், நாம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறோம், இருந்து விட்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படை தானே தவிர, சண்டைக்கு நாங்கள் வரலையே. எங்கள் சாமியை தூக்கிட்டு போய் நீ கும்பிட்ற, நாங்கள் சண்டைக்கு வந்தோமா? சரி கும்பிட்டுக்க சாமி தானே, எங்கள் சாமியை நீ
1: பெருந்தன்மையாக இருந்தோம்,
0: உன்னை நல்லா வைப்பார் வைதாரையும், செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார். நீ செந்தமிழால் வையலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஓம் மொழியில் போற்றினாலும் பரவாயில்ல, நல்லா தான் வைப்பார், வச்சுக்க என்ன நட்டம்.
1: குறிப்பாக இன்னொரு சில கதைகளெல்லாம் நான் வடித்தாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முருகனுக்கு வந்து இரண்டு மனைவி, ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தெய்வானை, இப்படின்ற ஒரு கூற்றை பரப்பிட்டே இருக்கு.
0: தெய்வானை கதை பழையதில் இல்லை, வள்ளி தான் இருக்கா?
1: ஆமாம், வள்ளி தான் வந்து அதை காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டார் முருகன் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. இந்த கதையாடலை எப்படி உருவாக்கினாங்க, அது எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கதை?
0: அது இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கும் போது அங்கே ஒரு சம்பந்தம் பண்ணணும்ல. அப்போ வானவர் அவனை வந்து சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு வரி வருது. படைத்தலைவர்கள் அதில் எவன் சிறந்தவனோ அவன் தான் நான், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னது மாதிரி சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படின்னு பகவத்கீதையில்
1: சரி
0: கிருஷ்ணர் சொல்கிறார்.
1: சரி,
0: இவன் சேனாதிபதி. யாருக்கு சேனாதிபதி? தேவ சேனாதிபதி. தேவர்களுக்கு சேனாதிபதி. தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து இவன் யாரை கொன்றான்? சூரபத்மனை கொன்றான். சூரனை கொன்ற கதை நம்முடையது. சூர்மருங்கருத்தல் அப்படிங்கிறதும் சூரர மகளிர் அப்படிங்கிறதும் இவையெல்லாம் நம்முடைய மரபில் சொல்லப்படுகிறவை. அப்போ இந்த சூரபத்மனை ஒரு அசுரனாக்கி அசுரர்கள் தேவர்கள் அப்படிங்கிற எதிர்வை உண்டாக்கி,
1: அதுதான்
0: இந்த அதிர்வு, இந்த எதிர்வில் தேவர்களுக்கு சார்பான ஆளா இவன் சூரனை கொன்றது உண்மை. அந்த கதையை அவர்கள் தனதாக்கும் போது தேவர்களின் சார்பாக தேவ சேனாதிபதியாக வந்து இவன் சூரனையும் அவனுடைய தம்பி தாரகனையும் மற்றவனையும் கொன்றான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் அது மேலே மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக
1: பூசப்பட்ட கதைகள் தான்,
0: பூசி சேர்த்தது தான். அப்படி சேர்த்த போது இவன் வென்றதற்கு பரிசாக தன்னுடைய மகளை மணந்து கொடுத்தான் அப்படின்னு தேவ சேனை அப்படிங்கிற
1: தெய்வானைய
0: தேவயானை தேவசேனா நம்மளால் அது ரொம்ப இயல்பாக தெய்வானைன்னு வச்சுப்பிட்டான். தெய்வானைன்னு வச்சபோது அது தமிழ் பட்டுருச்சு, அப்புறம் இது தமிழ் தானே அப்படின்ட்டு விட்டுட்டான். ஆனால் இதனுடைய அடிப்படை கதை மரபு நம்மகிட்ட இல்லை.
1: நம்ம வள்ளிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கு,
0: வள்ளி இருக்கு, வள்ளிங்கிறது வளமையினுடைய தெய்வம்.
1: அரசியல் ரீதியாக இன்றைக்கி வந்து அது ஒரு பரிமாணத்துறைக்கு நகர்ந்துருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக அதுக்கு ரெண்டு விஷயத்தை நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் கடந்த ஒரு 50 ஆண்டுகால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கங்களுடைய பங்கு அப்படிங்கிறது நெடுங்காலமாக அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருந்திருக்குது. இப்போது ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஒரு 50 இயர்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கடவுள் மறுப்பை பேசிட்டாங்க, அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் கைவிட்டுட்டோன்றது இவங்களுடைய ஒரு அலிகேஷனாக இருக்குது. திருப்பி எடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து ஆரிய சார்போடு போயிடும், அதனால் விட்டது விட்டதாகவே இருக்கட்டும்ன்றது இன்னும் சில பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மெய்யியல் ரீதியாக நாம் செய்ய வேண்டியது, கடமையாக இருக்க வேண்டியது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நமக்கு கடவுள் இல்லைங்கிறது, அது வந்து தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்து கடவுளே இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது, அப்படிலாம் கிடையாது. இங்கே இருந்த கடவுள்கள் வேறு. இங்கே இருந்த கடவுள்கள் எளிய கடவுள்களாக பெரிய சடங்கு பூச்சிகள் இல்லாத எளிமையாக அணுகக்கூடிய கடவுளர்களாக இருந்தார்கள். இவற்றின் மேலே பெரிய பெரிய போர்வைகளாக போர்த்தப்படும் போது அந்த போர்வைகளை நீக்கி இதனுடைய இயல்பு நிலை என்ன என்று முன்வைத்து இந்த கடவுள் நிலையை, கடவுளினுடைய தேவை மனிதனுக்கு இருக்குல்ல. நீங்கள் நம்மில் சிலர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அது ஒரு நம்பிக்கை என்று கருதுகிறார்கள். அறிவின் வழியாக அந்த நம்பிக்கையை நிறுவ முடியாது, ஆகையினால் அதை மறுதலை செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். மெய்யியல் அடிப்படையிலையும் அது ஒன்றும் குற்றமில்லை, ஆனால் அது ஒரு நிலை. இங்கே பல பேருக்கு எதையேனும் ஒன்றை முன்வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி முன்வைத்து கொள்ளும்போது எதை முன்வைத்து கொள்ள வேண்டும்? நீங்கள் இங்கே இருக்கிற தெய்வத்தை தூக்கிவிட்டால் அந்த வெற்றிடத்திற்குள் வேறு ஒரு தெய்வம் வரும் இல்லையா?
1: ஓகே,
0: இப்போ இங்கே இருக்கிற தெய்வத்தை தானே நீங்கள் வைக்கணும். இங்கே இருக்கிற தெய்வத்தை வைத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் அதை அனுமதிக்கலை, இல்லை நம்ம எல்லோரும் நாத்திகர்கள் தான், தமிழ் மரபே நாத்திக மரபு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை இங்கே ஏற்க மாட்டான். இல்லைப்பா எனக்கு சாமி வேணும், நீ இந்த சாமியை கொடுக்கலைன்னா நான் அந்த சாமியை கொண்டாடுறேன், இன்னொரு சாமியை கொண்டாந்துருவான். இப்போ இங்கே இருக்கிற சாமிகளை விட்டுறது தான் முறை. அப்போ இங்கே இருக்கிற சாமிகள் மரபு மீட்பு செய்யப்பட வேண்டியது. இவையெல்லாம் சுட்டி, இவை பகைமையை நோக்கியவை இல்லை. இங்கே ஒரு தேவை இருக்கிறது, கடவுள் தேவை இருக்கிறது. கடவுள் தேவைக்கு நான் எந்த கடவுளை தேடுவது? அப்படின்னா எனக்கு வைதீக மரபிலிருந்து நான் எடுக்கிற கடவுள்கள் எல்லாம் ஒருமையை நோக்கி, வேறு அரசியல் கருதுகோள்களை நோக்கி என்னை இழுத்து செல்கிற நிலையில் நான் அந்த தெய்வங்களை விட்டு என்னுடைய தெய்வங்களையே நான் தேடிப்போகிறேன், என்னுடைய வேர்களை தேடிப்போகிறேன் அப்படிங்கிறது. அதனால் வேர்களை விளக்கப்படுத்தி வைப்பது என்பது ஒன்றும் பழியோ பாவமோ குற்றமோ அல்ல.
1: இல்லை, அது வந்து அக்ரஸிவாக வைப்ரண்ட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போது இந்தியா முழுக்க ஒரு சினாரியோ ஒன்று செட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஒருமையாக்கத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் நான் ரொம்ப தனித்துவமானவன் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து சில விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சப்ரஷனுக்கு உள்ளாக்கப்படுமான்னு கேட்குறேன் நான்.
0: இல்லை, சப்ரஷனுக்கு ஓர்மையாக்கம் உள்ளாக்கிறோங்கிறதுனால தான் இவன் முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திரும்பவும் பிடிக்கிறதுக்கு பார்க்குறான். ஒருமையாக்கம்ங்கிறது நல்ல கருத்து
1: கிடையாது,
0: கருதுகோள் இல்லையே. உரிமையாக்கம்ங்கிறது என்னையே என்னுடைய அடையாளங்களை அழித்து விட்டு என்னுடைய முகத்தில் உங்கள் முகத்தை ஒட்டிட்டா எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அருளரசினுடைய முகம், வடிவமான முகம், ஆகையினால அருளரசினுடைய முகத்தையே எல்லாரும் ஒட்டிக்கொள்ளுங்கள்னு சொன்னால் நான் ஏன் ஒட்டிக்கணும்? எனக்கு மண்டை வழுக்கையாக இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் அப்படியே இருந்துக்கிறேன், ஏன் மூஞ்சி அது? ஏன் மூஞ்சியே நான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒருமைக்கு விரோதமாக இருக்கிறீர்கள்னா என்னையே அயோக்கியத்தனமாக இருக்குதுலாம். ஒரு முருகனுக்கே ஆறு முகம்னு கதை சொன்னியே, அப்புறம் எல்லாருக்கும் பல்வேறு முகங்கள் இருக்கக்கூடாதா?
1: இல்லை, என்ன வேலை திட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்குறீங்க, இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஒரு திரைப்படம் வாயிலாக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இப்போ தமிழ் கூறிலிருந்து அவர் வந்து ஒரு மன்னனாக, அவர் ஆண்ட மனிதராக, ஒரு ஒரு ஒரு ஒரு வேந்தராக உருவகிச்சு தமிழ் முருகன்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு கவிஞர் அறிவுமதி. அதை வச்சு கொண்டு போகிறாங்கன்றாங்க. அதில் தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா அவங்களுக்கு? இல்லை அது வந்து ஒரு சிக்கல் உருவாக்காதா? ஆனால் இப்போ அதுக்கு எதிராக வரா மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. இப்போ அந்த ஆந்திராவினுடைய அந்த திரைப்படத்துக்கு எதிராக தமிழ் முருகன்ற திரைப்படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தோற்றம் உருவாயிருச்சு, பலத்த வரவேற்பையும் பெறுகிறது. அது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
0: இந்த திரைப்படங்களின் வழியாக உங்களுடைய பண்பாட்டு மீட்டெடுப்புகள் எல்லாம் நிகழாது,
1: அதான் கேட்க வர.
0: வியாபாரத்திற்காக செய்கிறார்கள் அவர், இந்தியா தழுவிய வணிகத்திற்காக செய்கிறார்,
1: பான் இந்தியா.
0: இவர் தமிழ்நாடு தழுவிய வணிகத்திற்காக செய்கிறார், அதை ஒரு பண்பாட்டு அடையாள முன்னெடுப்பின் வழியாக செய்கிறார். இதுவும் ஒருவேளை பான் இந்தியா படமாகவும் ஆகக்கூடும். நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த படம் வெளியிடப்பட்ட போது அதில் தமிழ் முன்னிறுத்தப்பட்டு, அதே படம் ஆந்திராவில் வெளியிடப்படும் போது அதில் தெலுங்கு முன்னிறுத்தப்படுவது என்பது ரொம்ப இயல்பாக அந்த மாற்றத்தை அது பெற்றுவிடுகிறது இல்லையா? அதை போலவே இதுவும் நிகழலாம். ஆகையினால் இவற்றின் வழியாக உண்மைகள் கண்டடையப்பட்டு விடும் அப்படின்னு நான் நினைக்கலை. கண்டடையப்பட வேண்டியது மனிதர்களால் கண்டடையப்பட வேண்டியது, இதுவரை திரைப்படங்களின் வழியாக அது நிகழ்த்தப்படும். ஏன்னா அதில் ஒரு வணிகம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு முதலீடு இருக்குது, அதில் ஒரு வணிகம் இருக்குது. ஆகையினால் அது அவ்வளோ கச்சிதமாக அந்த சண்டைகளெல்லாம் இந்த பண்பாட்டு மீட்டெடுப்பை செய்துவிடும் என்று நான் கருதவில்லை. இந்த திரைப்படம் வருவதனால அது நிறுவப்பட்டு விடும் என்றோ அல்லது மறுதளிக்கப்பட்டு விடும் என்றோ நான் நினைக்கலை. அப்புறம் ரெண்டாவது, இப்படியெல்லாம் முண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அவர்கள் வந்து முருகனை அப்படி சித்தரித்து காட்ட விரும்பினால் அவர்கள் சித்தரித்து காட்டுவார்கள். அவர்களுடைய கருத்தியல்
1: தேட்டரை முற்றுகிடுவோம், ஸ்க்ரீனை கிழிப்போங்கிறாங்க.
0: அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? நம்ம ஒன்று செய்வோம், அவன் கிழிப்பேன்பான். இது இப்படியே செஞ்சுக்கிட்டே போனா எங்க நிக்கிறது,
1: நீ பறிக்கிற போய் பேசுற
0: அப்படின்னு பதிலுக்கு இங்க ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த படத்துக்கு இந்த படம் சரியா போச்சு, இதுக்காக நம்ம போய் முற்றுகையிடுவேன், இது வந்து பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மக்கள் அதை கைவிட்டுருவாங்க. இவற்றை நாம் ஊதிப்பெருக்குகிற போது என்னமோ சண்டைங்கிறாங்களே நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சான்னா தான் அது கவனத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா இது எவ்வளவு கவனம் பெறும் என்று சொல்ல முடியாது. பிறகு இவன் என்னப்பா பொய்யா சொல்கிறான் அப்படின்னு கருதலாம். அல்லது ஒருவேளை இவன் சொன்னது உண்மைன்னு நம்முடைய மக்கள் நம்பினாலும் அந்த எண்ணத்தை கலைப்பதற்கு இன்னொரு படம் இங்கே எடுக்கப்படும் என்றால் அது முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு இது சரியாக போச்சு. அப்படித்தான் நமக்கு செய்ய வேண்டியது இங்கே.
1: அப்போ ரியலாக நமக்கு தேவைப்படக்கூடிய வேலை திட்டம் என்ன நினைக்கிறீங்க?
0: இங்கே அதை நம்முடைய மரபுகளை திரும்ப பேசுவதும் அவற்றை முன்வைப்பதும் சண்டைக்காக அல்ல, வேறுபடுத்தி பார்ப்பதற்காக அல்ல, என்னுடைய மரபுகள் அவற்றை நான் பேணுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம அவற்றின் மேலே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது. இல்லைன்னா இவற்றின் மேலே இப்படியே பூச்சிகள் நடந்து கொண்டே இருந்தால் கடைசியில் மூலம் காணாமையே போயிடும், மூலம்ங்கிறது இல்லாமலே போயிடும். பிறகு ஒட்ட வைக்கப்பட்ட முகம்தான் நம்முடைய முகம் என்று நம்புகிற அவல நிலைக்கு ஆளாகிவிடும். ஆகையினால நம்முடைய முகத்தை நாம் தேட வேண்டியது கட்டாயம்தான்.
1: ரொம்ப தெளிவாக முருகன் குறித்தான இந்த விஷயத்தை குறித்து பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமாக எளிமையாக உங்கள் பதில்களை கொடுத்தீங்க. நேயர்களுக்கு கட்டாயமாக வந்து ஒரு தெளிவான தெளிந்த நீரோடை போன்ற ஒரு விளக்கம் வந்து கிடச்சிக்கணும் நம்புகிறேன். இது குறித்து அவங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவாங்க. அது குறித்து இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா கட்டாயமாக நான் அவர்கிட்ட நான் வந்து பேட்டி காண்றேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.
0: நல்லது,
1: நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம்
2: நிகழ்ச்சி.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல படப்பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க

அந்த மாதிரி பல பல பல பாஹோ.

0: அப்பு சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க, உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போ.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்.
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாத் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்த
0: கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?

0: அம்மா அம்மா ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே? அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி.
1: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
2: தம்பி
1: இருக்கியா?
2: யாரி போயிடுச்சா? போவோமா?
1: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பணம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடுறாஸ்க. கண்ணு தெரியாது.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு.
1: அதான் நீ இருக்க.
0: நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்க.
1: அம்மா கொஞ்சம் இறங்குமா?
0: அறிவில்லை. ஐயோ, முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்குது.
1: முட்டிக்கிட்டு இருந்தா ஏ, இங்க வா, இங்க வா, இங்க வா.
0: என்ன,
1: இங்க வா. நீ தானே நீ போலீஸ்காரனோட வந்த?
0: அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி.
1: அப்ப நீ?
0: நான் மங்கி சங்கி.
1: பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு.
0: நான் எதுக்கு வண்டியில ஏறனா?
1: மறைவான இடத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு.
0: உனக்கு எதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய்? என்னங்கடா கர்ச்சிப்பையே கட்டி மாறி உருவுறீங்க?
1: என்ன சவுண்ட்? இது டயர் கேர் வெடிச்சிருச்சா?
0: டயர்லாம் ஒண்ணு வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
1: இது பெட்ரோல் டேங்கா?
0: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
1: ஒழுங்க வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்கற. இல்ல, கொண்ட இருக்கும், மண்டை இருக்காது.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: புது நந்தவனமே,
1: ஐயோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
2: ஏன் அக்கா மக,
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கும்.
1: அண்ணனோட பச்சை அது பறந்து

0: மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் டிரக்கர் என்ற அறிஞர், சரியான செயலலை செய்பவர் தலைவர், செயலலை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாளர்களில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநெழுக்காது அல்லவை நீக்கி மரநெழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்மவீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவியில் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும் வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: என்னன்னு அருவாலை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க.
1: அருவாலா போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எட போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான்.
0: இப்ப என்ன சொல்றீங்க நீங்க?
1: அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க.
0: உங்க ஆட்டையில இது புது ரகமால இருக்கு. அண்ணே கடையை போட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானே,
1: கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள

0: முதலை கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டா.
1: நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோடு வந்துரும், அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்.
2: டேய் நீ இங்க யாரா இருக்கு?
1: சீக்கிரம் வாங்க, வர்றீங்க.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதுமல்ல. மக்களை அணி திரட்டி அதிகார மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.